0: local station, 88.6 Plenty Valley FM, the world at night.
1: வணக்கம் நேர்களே, இது வானமதம் தமிழ் ஒலிபரப்பு. இன்றைய நிகழ்ச்சியிலே உங்கள் ஒலிபரப்பாளராக இணைந்திருப்பது வில்லியம் ராஜேந்திரம். வானமதம் நிகழ்ச்சிகளை வாரம் திங்கட்கிழமைகளில் இரவு 10 மணியிலிருந்து 12 மணி வரை www.pbfm.org.au என்னும் இணையதளத்தினூடாகவும், மேலும் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை உலகத் தமிழரின் உரிமைத்தோழன் இன்பத்தமிழ் வானொலியின் இணையதளமான www.inbathamil.com என்னும் இணையதளத்தினூடாகவும் நேர்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். வளமையாக செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டு திங்கட்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் தலா ஒளிபரப்பப்படுகின்றது என்பதை நேர்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் நேர்கள் இதை பற்றி உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிக்கும்படியும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளண்டி வேலி எஃப்எம் அலைவரிசையூடாக தித்திக்கும் தேன் தமிழை எத்திக்கும் பரப்பி வரும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

உள்ளூர் செய்திகள் வாசிப்பவர் வில்லியம் ராஜேந்திரம். ஒன் நேஷன் கட்சியின் தலைவர் போலின் ஹான்சன் தனது நண்பரான ஜீனா ரெயின்ஹார்ட்டிடமிருந்து ஆலோசனை. ஒன் நேஷன் கட்சியின் தலைவரான போலின் ஹான்சன் கோடீஸ்வர தொழிலதிபரான ஜீனா ரெயின்ஹார்ட்டிடம் அவர்களிடம் கொள்கை தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதாகவும் அவரை தனது நண்பராக கருதுவதாகவும் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய செல்வந்தரான ஜீனா ரெயின்ஹார்ட் ஒன் நேஷன் கட்சியின் முக்கிய ஆதரவாளர்களில் ஒருவராக அறியப்படுகின்றார். கடந்த ஏப்ரல் மாதத்தில் அவர் செனட்டர் ஹான்சனுக்கு $1 மில்லியன் மதிப்புள்ள ஒரு விமானத்தை பரிசாக வழங்கியிருந்தார். அவரை ஒரு நண்பராக கருதுகிறேன். அவருடைய ஆதரவிற்கு மிகவும் நன்றியுள்ளவராக இருக்கின்றேன். அவர் ஆஸ்திரேலியாவின் முக்கிய ஆளுமை. நாட்டில் அதிக வரி செலுத்துபவர்களில் அவரும் ஒருவராவார் என பேர்த் நகரில் உள்ள ABC ரேடியோவுக்கு அளித்த பேட்டியில் ஹான்சன் இவ்வாறு தெரிவித்தார். ஜீனா ரெயின்ஹார்ட்டிடம் இருந்து ஆலோசனை பெறுகிறீர்களா என்று கேட்டபோது செனட்டர் ஹான்சன் அதை உறுதிப்படுத்தினார். முன்னைய விட்டில்சி மேயர் எய்டன் மெக்லிண்டன் அவர்களின் பதவி நீக்கம் செல்லாது என நீதிமன்றம். மெல்பர்னின் வடக்கேயுள்ள விட்டில்சி கவுன்சில் மாநகர சபையின் மேயராக இருந்த எய்டன் மெக்லிண்டன் அச்சுறுத்தும் நடத்தை மற்றும் முறையற்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 2026 ஏப்ரல் மாதத்தில் 6 மாதங்களுக்கு பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். இந்த குற்றச்சாட்டுகளை அவர் தொடர்ந்து மறுத்து வந்தார். 6 மாத இடைநீக்க காலத்தை நிறைவு செய்த பின்னர் மெக்லிண்டன் மீண்டும் நகரசபை உறுப்பினராக பொறுப்பேற்றார். பின்னர் தன்னை இடைநீக்கம் செய்ய பரிந்துரைத்த சட்டம் விரோதமானது என்று அறிவிக்க கோரி அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் திரு மெக்லிண்டனின் பதவி நீக்கம் செல்லுபடியாகாது என தீர்ப்பளித்தது. இதன் காரணமாக விட்டில்சி மாநகர சபை நிர்வாகத்தில் மீண்டும் குழப்ப நிலை தோன்றியுள்ளது. சர்வதேச ஃபீஃபா உதைபந்தாட்ட போட்டியின் முதல் விளையாட்டில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி. சர்வதேச உதைபந்தாட்ட போட்டியில் டி பிரிவில் டேக்கி உடன் முதலாவது உதைபந்தாட்ட போட்டியில் ஆஸ்திரேலியாவின் சொக்காரோஸ் அணி 2-0 வீதத்தில் ஞாயிறு அன்று வெற்றியீட்டியது. இப்போட்டியில் டேக்கியே வெல்லுமென்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இதுவரை நீங்கள் கேட்டது வானமதத்தின் உள்ளூர் செய்திகள்.

0: வானமுதம் வானொலியின் 20 ஆண்டுகள் சேவையின் வெற்றி பயணம். 2026 மே 29 உலகத்தமிழர் சமூகத்திற்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வரும் வானமுதம் வானொலி தனது 20 ஆண்டுகால சிறப்பான சேவையை பெருமையுடன் நிறைவு செய்தது. கடந்த 20 ஆண்டுகளாக வானமுதம் வானொலி உலகின் பல நாடுகளிலும் ஒளிபரப்பாகி தமிழ் மொழி, பண்பாடு, இலக்கியம், நாடகம், ஆன்மீகம் மற்றும் சமய விழுமியங்களையும் வளர்த்தும் பாதுகாத்தும் வருகின்றது. தனது பல்வகை நிகழ்ச்சிகளின் மூலம் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களை ஒன்றிணைத்து கலாச்சார வழிபாடு, கல்வி, பொழுதுபோக்கு மற்றும் சமூக பங்களிப்பிற்கான சிறந்த தளமாக விளங்கி வருகின்றது. தமிழ் பாரம்பரியத்தை பேணி பாதுகாப்பதிலும் உலகத் தமிழர்களிடையே ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதிலும் அதன் அர்ப்பணிப்பு வானமுதம் வானொலியை உலகத் தமிழ் வலை அமைப்பில் மதிப்பிற்குரிய மற்றும் அன்பிற்குரிய குரலாக மாற்றியுள்ளது. இந்த முக்கியமான மைல்கல்லை எட்டியுள்ள இந்த நேரத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக வானமுதம் வானொலியின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து நேயர்கள், நிகழ்ச்சி வழங்குநர்கள், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் நலன் விரும்புகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றது. இனியும் பல ஆண்டுகள் உலகத் தமிழர் சமூகத்திற்கு சேவை செய்யும் தனது பணியை தொடர வானமுதம் வானொலி உறுதியுடன் முன்னேறுகிறது. 20ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு உலகெங்கும் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் உயரிய விழுமியங்களை பரப்பி வரும் வானமுதம் வானொலிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழின் இனிமையை உலகமெங்கும் ஒழிக்கச் செய்யும் வானமுதம் வானொலி சிறப்புடன் சேவை செய்ய வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே கடந்த 20 வருடங்களாக என்னுடன் இணைந்து நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கும் மருத்துவர் நித்தி கனகரத்னம் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். 2018ஆம் ஆண்டிலே அவர் வழங்கிய ஒரு நிகழ்ச்சியின் ஒரு பதிவை இப்பொழுது எடுத்து வருகின்றேன்.
1: கரிஞ்சீரம் வந்து மத்திய ஆசிய நாடுகளில்தான் ஆதியிலே இருந்தது. என்றாலும் இப்பொழுது இந்தியா மற்றும் மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கும் அது பரைய வந்திருக்கின்றது. அது எங்களுக்கு தெரியும் இதை பற்றி. ஆனால் அதை நாங்கள் பாவனையில் வைத்தது இல்லை. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிந்த அளவு இலங்கையிலே பாவனையில் இருந்ததா எனக்கு தெரியாது. என்றாலும் எனது அப்பா என்பவர், அதார் பரியாரியார், அவர் கரஞ்சீரகம் என்று சொல்வது எனக்கு சில நேரங்களே ஞாபகம் பெறுகின்றது. ஆனால் இந்த கரஞ்சீரகம் என்று சொல்லும் பொழுது இந்த சீரகம் என்று சொன்னதுனாலே அந்த
0: நமது 20 வருட வானமதத்தின் பயணத்திலே தவறாமல் நமக்காக பலதரப்பட்ட நற்சித்தனைகளை வழங்கி கொண்டிருப்பவர் திரு ஜெயராம சர்மா ஐயா அவர்கள், அவர்களுக்கும் நமது வானமதம் சார்பான மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: வானமுத அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் ஜெயராம சர்மாவின் அன்பு வணக்கம். இன்று உங்களுக்கு புன்னகை பற்றி சொல்லப் போகிறேன். அத்தோடு புன்னகையோடு சேர்ந்த வணக்கத்தை பற்றியும் சொல்ல போகிறேன். அது என்ன புன்னகை, அது என்ன வணக்கம், இரண்டுக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆம், நாங்கள் ஒருவரை கண்டால் மலர்ந்த முகத்தோடு வணக்கம் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அவரும் மகிழ்வார்.
0: எனது கடந்த 20 வருட வானொலி சேவையிலே என்னுடன் இணைந்து கடமையாற்றிய இன்னும் ஒரு முக்கியமானவர் அரசியலாளர் திரு கோணிலேஸ் அவர்கள். இதோ அவரது குரலை உங்களுக்காக எடுத்து வருகின்றேன்.
3: இன்னும் 2 வருடங்களில் நடக்க இருக்கின்ற அந்த தேர்தல்களிலே இந்த 3-ல் 2 இணைந்து தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர்கள்தான் திரும்பவும் தலைவராகவும் அரசு அமைப்பார் என்று நான் கூறியிருந்தேன். ஆனால் இப்படியோ திடீரென்று இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்று நாங்கள் ஒருவருமே இலங்கையில் மட்டுமல்ல இலங்கை மக்கள் மட்டுமல்ல ஒருவருமே எதிர்பார்த்திருக்கவில்லை.
0: நமது 20 வருட சேவையிலே அண்மையிலே எம்முடன் இணைந்து டஸ்மேனியாவிலிருந்து பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் வைத்தியர் திருக்குமரன் அவர்கள், அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம்.
4: ஒரு பழமொழி ஒன்றுக்கு, பேச்சு வெள்ளி என்றால் மௌனம் தங்கம். இந்த பழமொழியில ஒரு மனித வாழ்க்கையின் முழு உளவியல் மறைக்கப்பட்டிருக்குது. அதாவது பேச்சு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரம், மிருகங்களுக்கு இல்லாத மனிதனுக்குரிய ஒரு வரம். அதன் மூலம் எங்களுடைய எண்ணங்களை பகிர்கிறோம், உறவுகளை உருவாக்குகின்றோம், அறிவை பரப்புகிறோம்.
0: கடந்த 20 வருடங்களாக வானமுதம் வானொலி ஒலிபரப்பினூடாக பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருப்பவர் திரு ஆண்டனி கிரேஷியன் அவர்கள்.
5: பஞ்சத்தில் அல்லது வங்குருவத்தின் நிலைக்கு வந்ததற்கு இதுவரை ஆட்சியில் இருந்தவர்களுடைய தவறான ஆட்சி முறை நிர்வாகம் இவற்றை அடிப்படையில் வைத்துதான் இந்த போராட்டம் ஆரம்பமாக்கியது. இதுதான் அடிப்படை. நாட்டிலே ஊழல், பணத்தை கொள்ளையடித்தவர்கள் தங்களுடைய சொந்த பெயரில் பணத்தையும் சொத்துக்களையும் வெளிநாடுகளில் வைத்திருக்கிறார்கள்.
0: கடந்த 20 வருடங்களாக வானமதம் வானொலியூடாக அரசியல் ஆய்வை மேற்கொண்டு வருபவர் திரு ஞானம் அவர்கள் லண்டனிலிருந்து தமது நிகழ்ச்சிகளை வழங்கிக்
6: கொண்டார். இன்றைய இந்த தற்போது நடந்திருக்கிற இந்த யுத்தம் வந்து அநேகமான நாட்களுக்கு யுக்ரைனில் பிரச்சனை இருக்கின்றது. அங்கு ரஷ்யா அதனை மூழ்படியை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையுடன் இதனை செய்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு ஒரு அளவுதான் அவர்களுக்கு தெரிந்த அளவுக்கு இருக்கின்றது.
7: தமிழ் உணர்வினை வளர்க்குமே வானமுதம் வானொலிக்கு உழைத்திடும்.
0: கடந்த 20 வருடங்களாக சிறுகதைகள், நூல் விமர்சனங்கள், மேலும் பலதரப்பட்ட பயனுள்ள நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருப்பவர் எழுத்தாளர் திரு முருகபூபதி அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்.
8: 35 சிறுகதை தொகுதிகள், புதினங்கள், கட்டுரைகள், பயணக்கட்டுரைகள் மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதியுள்ளார். எனினும் மிகச்சிறந்த சமூக மற்றும் வரலாற்று புதினங்களை எழுதியதற்காக பரவலாக அறியப்படுகிறார். கல்வி அவர்கள் முதலில் ஜெமினி வாசன், உங்களுக்கு தெரியும்,

0: கடந்த 20 வருட வானமுதத்தின் பயணத்திலே ஆரம்ப காலத்திலிருந்து அன்பின் செய்திகள் ஊடாக நம்முடன் இணைந்தவர் திருமதி நிர்மலா அல்போன்ஸ் அவர்கள். அவர் தொடர்ந்து பல தரப்பட்ட நிகழ்ச்சிகளை எமக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார். அவருக்கும் நமது நன்றிகள்.
1: பாரதியாருக்கு இணையா அப்படின்னு கவிஞர்கள் இந்த காலத்துல சொல்றதை விட, ஏன்னா அவர் மகா கவி, அவருக்கு இணையா இப்போ ஒருத்தரையும் நம்ம என்னால சொல்ல இயலாது. ஆனா நிறைய நல்ல கவிஞர்கள் இப்பவும் எழுதி கொண்டுதான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய வைரமுத்து, அப்புறம் சிறிய வயதுல இறந்து போன நாம் முத்து.

0: கடந்த இரு வருடங்களாக உம்முடன் இணைந்து பலதரப்பட்ட பாடல் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருப்பவர் எமது உள்ளூர் கலைஞர் எல்மோ அவர்கள். அவரது பங்களிப்புக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: ஒரு அருமையான பாடல் அதுவும் எனக்கு என்னுடைய கஷ்ட நேரங்களில் எல்லாம் கடவுளை துதித்து விட்டு அந்த பாடல்களும் பாடிய பின்பு திரும்பவும் இந்த பாடல் கேட்கும் போது எனக்கு அந்த புத்துணர்ச்சி எனக்கு அது தந்தது.
2: ஆமா,
1: அது அடிக்கடி பாடுவேன்.
2: சரி, நன்றி. அப்படி என்றால் உங்கள் குரலே அந்த பாடலை இப்பொழுது கேட்போமா?
1: ஆமா.
2: சரி, நன்றி.

0: உமது 20 ஆண்டு சேவையிலே உம்முடன் இணைந்து கதையும் காணமும் நிகழ்ச்சியூடாக பலர் மனதையும் கவர்ந்தவர் உமது இளம் அறிவிப்பாளர் சரண்யா அவர்கள், அவர்களுக்கும் உமது நன்றிகள். கதையும் காணமும் இதுதான் பாசமா வானொலி வடிவம் சரண்யா தர்ஷன்.
1: அவள் அவசரமாக ஓடி வந்து உள்ளே ஏறிய போது ரயில் மெல்ல நகரத் தொடங்கியிருந்தது. கையில் கொண்டு வந்த சூட்கேஸை மேலே தூக்கி வைக்க முடியாமல் அவளுக்கு மூச்சு வாங்கியது. பத்திரிகை படுத்துக் கொண்டிருந்த அவனிடம், எக்ஸ்கியூஸ் மீ, இதை கொஞ்சம் மேலே வைக்கிறீங்களா என்றார். அவன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவள் ஒரு கணம் அதிர்ந்து போனாள். அவனை நேருக்கு நேர் சந்திப்போம் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை.

0: நமது 20 வருட பானமதத்தின் சேவையை நினைவு கூறும் வேளையிலே வீடு தோட்டமூடாக பல நேர்களின் மனதை கொள்ளை கொண்டவர் திரு ஸ்ரீ அருணாசலம் அவர்கள், அவர்களுக்கும் நமது நன்றிகள். இந்த வேளையிலே
1: வீட்டு தோட்டம் எவ்வாறு மகிழ்ந்திருக்க வைக்கும் என்பதை நான் கூற என்னை வில்லியம் ராஜேந்திரன் அழைத்திருப்பதற்கு நன்றி தெரிவித்து நான் இதற்குள் புகழ்றதுக்கு ரெடியா இருக்க சூரியன் கிழக்குதான் உதிக்கின்றான்.
0: ஆமா,
1: மிக்கையும் மறைகின்றான். நாங்கள் வைக்கிற தாவரங்கள் கூடுதலானது எங்கட நாங்கள் டிரோபிக்கலோட சம்பந்தப்பட்ட நாங்க எங்கட மரங்கள் கூடியதெல்லாம் உலர் வலயத்துக்குரிய மரங்கள். அப்படித்தான் இல்ல, நாங்க விண்டல்ல சில பயிர் செய்ய போறோம். நேரம் சூரிய ஒளி நிச்சயமாக தேவை தாவரத்துக்கு, முக்கியமான அடிப்படை.

0: கடந்த 20 வருடமாக வானந்த நிகழ்ச்சியூடாக தவறாமல் வாரந்தோறும் உள்ளூர் தகவல்களை எமக்காக வழங்கிக் கொண்டிருப்பவர் என்னுடன் இணைந்து திரு எட்வர்ட் மரிதாசன் அவர்கள். அவர்களுக்கும் வானமுதம் சார்பாக எமது நன்றிகள்.
1: உள்ளூர் தகவல்கள் வானமுதம் நிகழ்ச்சிக்கென வாரா வாரம் தயாரித்து வழங்குபவர் மில்பாக் வில்லியம் ராஜேந்திரம், வானலைக்கு எடுத்து வருபவர் எட்வர்ட் மெரியதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். எலிசபெத் மகாராணியின் கணவர் இளவரசர் பிலிப் மரணம். மேற்கு ஆஸ்திரேலியா பகுதியில் சூறாவளியினால் பெரும் சேதம். சிட்னி மிருக காட்சி சாலையில் மனு குரங்கு ஒன்று சடுதி மரணம். கார்பனிக் ஆக்சைடு வெளியிடப்படும் அளவுகள் எந்த வாகனங்களில் அதிகம் அல்லது குறைவு என அறிக்கை. இனி விரிவான செய்திகள். எலிசபெத் மகாராணியின் கணவர் இளவரசர் பிலிப் மரணம். இந்நாட்டில் அரசியான எலிசபெத் மகாராணியாரின் கணவர் இளவரசர் பிரின்ஸ் பிலிப் அவர்கள் அவரது 99வது வயதில் கடந்த வெள்ளிக்கிழமை காலமானார். டியூக் ஆஃப் எடின்பரோ என பட்டம் சூட்டப்பட்ட பிரின்ஸ் பிலிப் 60 வருடங்களாக மகாராணியின் கணவராக வாழ்ந்து வந்தார். அவரது மறைவையொட்டி பிரதம மந்திரி ஸ்காட் மோரிசன் அவர்கள் வழங்கிய இரங்கல் செய்தியில், இளவரசரின் மறைவையொட்டி ஆஸ்திரேலியாவால் மக்கள் தமது ஆழ்ந்த அனுதாபத்தை இளவரசரின் குடும்பத்துக்கு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார்.
0: கடந்த சில காலமாக வானந்த நிகழ்ச்சியூடாக நம்முடன் இணைந்து பலதரப்பட்ட பாடல் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருப்பவர் இன்னும் ஒரு உள்ளூர் கலைஞர் தனுஜா அவர்கள். அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: நான் பாடிய பாடல்களில் சூப்பர் சிங்கர்ஸோட பாடிய பாடல்களில் அந்த மிகவும் சமீபத்தில் கௌஷிக் ஸ்ரீதரன் என்று சொல்லி ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல ஃபர்ஸ்ட் 2 சீசன்ல பாடிய ஒருவரோடு இப்போ ரீசெண்டா ஒரு பாடல் செய்தேன். அது ஒரு மேஷ் அப். அதாவது நான் இளையராஜாட சாரோட பாட்டேன், ஏ ஆர் ரஹ்மான் சாரோட பாட்டேன், அதை கம்பைன் பண்ணி மேஷ் அப்பா ஒரு பாட்டு செய்தனான். அந்த பாட்டை நீங்கள் ஒளிபரப்பலாம்.
0: சரி, நன்றி.
2: நீ ஒரு காதல் சங்கீதம் அந்த பாட்டு
0: அருமை. சரி, இப்பொழுது அந்த பாடலை எடுத்து வருவோம்.

0: கடந்த 20 வருட சேவையிலே தொடர்ந்தும் எம்முடன் இணைந்து விளையாட்டு சம்பந்தமான செய்திகளை சுட சுட எமக்கு வழங்கி வருபவர் எமது அறிவிப்பாளர் திரு ஆண்டனி நியூட்டன் அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஆனது 1975 ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்றது. அதன் பிறகு ஒவ்வொரு 4 வருடத்துக்கு ஒரு முறை இந்த போட்டி நடைபெற்று கொண்டு வருகிறது. முதல் 3 போட்டியும் இங்கிலாந்தில் தான் நடைபெற்றது. அதுக்கு பிறகு வேற வேற நாடுகளிலே நடைபெற்று வருகிறது. முதல் இதை ஸ்டார்ட் பண்ணும் போது 60 ஓவர்களாக இந்த போட்டி
0: மேலும் கடந்த 20 வருடங்களாக என்னுடன் இணைந்து நேர் விருப்ப நிகழ்ச்சியிலே பங்கு பற்றிய அனைத்து நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல நேயர்கள் தமதுக்கு விரும்பிய பாடல்களை தெரிவு செய்து மானம் முதல் நேர்களுடன் பயந்திருந்திருந்தார்கள். மேலும் எமது நிகழ்ச்சியூடாக பல நேர்களை இணைக்க இருக்கின்றோம் எதிர்காலத்திலே. நேர்களே, உங்கள் ஆதரவுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இந்த வேளையிலே எமது வானமதத்தின் சக அறிவிப்பாளர்களான திரு எட்வர்ட் மரியதாசன், திரு எட்வர்ட் அருணேசதாசன், திரு ஸ்ரீ ஸ்கந்தராசா, திரு ஸ்ரீரஞ்சன், திரு அல்லமதவன் ஆகியோருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களில் ஒருவரான திரு ஜெயராம சர்மா அவர்கள் எமது 20 வருட சேவையொட்டி எமக்கு வழங்கிய ஒரு கவிதையை பாடலாக இப்பொழுது உங்களுக்கு எடுத்து வருகின்றோம். அவரது கவிதைக்கும் அவரது வாழ்த்துக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. இதோ அவர் எழுதி வழங்கிய கவிதை ஒரு பாடல் வடிவிலே உங்களுக்காக எடுத்து வரப்பட இருக்கின்றது.

0: எமது வானமதத்தின் 20வது வருட சேவையை நினைவு கூறும் இந்த வேளையிலே எமக்கு அடித்தளமாக இருந்த பிரண்டிவெளி எஃப்எம் வானிலை, மேலும் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி, முக்கியமாக இன்பத்தமிழ் வானொலியின் முகாமையாளர் திரு பாலசிங்கம் பிரபாகரன் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்து நிற்கின்றோம். இறுதியாக மது நினைவு நிகழ்ச்சியிலே வானமதம் வானொலியின் ஆரம்ப கர்த்தாவான திரு விக்டர் சென்ட் ஜோர்ஜ் அவர்களுக்கும் எமது வானமதத்தை பராமரிக்கும் விட்டில்சி தமிழ் சங்க உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி நேர்களே.
1: தேசமெங்கும் ஏந்தி வரும் வானொலி நம் வானமுதம், வாழ்க வாழ்கவே.
0: வணக்கம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியிலே தனது நினைவுகளை மீட்டி பார்ப்பதற்காக பல கால இடைவெளியின் பின் இணைகின்றார் திரு வாசு அவர்கள். வணக்கம் வாசு.
2: வணக்கம் ராஜன். அண்ணா
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
2: இருக்கிறேன்.
0: பல கால இடைவெளியின் பின் மீண்டும் இணைகின்றீர்கள். அதாவது கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முதல் வானமுத நிகழ்ச்சியூடாக உங்களுடைய தப்லா இசையை பற்றி சில தகவல்களை நேர்களுக்கு வழங்கியிருந்தீர்கள். அதன் பின் மீண்டும் என்னுடன் இணைந்திருக்கின்றீர்கள். முக்கியமாக இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த AI தொழில்நுட்பம் ஊடாக சில பாடல்களை கூட நீங்கள் கவிதைகளை AI மூலம் இயற்றி அதனூடாக அதற்கு இசை ஊட்டி அதை உங்களுடைய நினைவு பகிர்வாக எடுத்து வர இருக்கின்றீர்கள். அதே வேளையிலே உங்கள் மனதிலே இடம்பெறுகின்ற சில பாடல்களையும் உங்கள் எண்ண கருத்துக்களையும் நேருடன் பகிர வந்திருக்கின்றீர்கள். சரி, சொல்லுங்கள். அதாவது உங்களுடைய இசை என்பது, இசையிலே உங்களுக்கு நிறைய நாட்டம் இருப்பது எனக்கு தெரியும். அதாவது தப்லா வாத்தியத்திலே மிகவும் அருமையாக நீங்கள் விளையாடக்கூடியவர். அந்த விதத்திலே இசை என்பது உங்கள் வாழ்க்கையிலே எவ்வாறாக இடம்பெற்றுள்ளது என்று சொல்லுங்கள்.
2: இசை என்பது எந்த வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகித்தது எல்லா நேரத்திலும். முக்கியமாக என் மனைவியின் மறைவுக்கு பிறகு அது கூட உதவி செய்தது. அதுல கூட பாட்டுகளை கேட்டு அவ பற்றி கவிதைகள் எழுதி அதை ஒரு மியூசிக்

0: கர்நாடிக் ராகங்கள் இருக்கு, சாட்னஸுக்கு யூஸ் பண்ற ராகங்கள் உள்ளது, பூவாளம் என்று சொல்லுவாங்கள் அதன் பூவாளம், மற்றது ஆனந்த பைரவி, அதெல்லாம் ஒரு சாட்னஸுக்குரிய சாட்னஸை கொண்டு வரக்கூடிய எல்லாரும் போடுறது இல்ல அந்த சாட்னஸ் பூவாளம் வந்து ஒரு இது, அதான் ராஜேந்திரன் கூட அந்த இதுல இரவு நேர பூவாளம் சொல்லியிருக்கு, இதை போட்டிருப்பாரு காலையில் பாடுறவன் ராகம் சீல அப்படியான இதுல நாங்க போட்டா ஏ அதை ரெகனைஸ் பண்ணி அதுக்கேற்ற கியூனை தரம்.
1: மற்றது முக்கியமாக வாசு நீங்கள் குறிப்பிடுவது என்னன்னு சொன்னால் இப்பொழுது நிச்சயமாக உங்களோட மனைவியின் இழப்பு அது ஒரு வார்த்தைகளிலே விவரிக்க முடியாத ஒரு இழப்பு இருந்தாலும் அந்த நீங்கள் கூறுகின்ற அந்த இசையை ஒரு சேட்னஸ் என்று கூறும் பொழுது நீங்கள் உங்களுடைய மனதிலே எழுகின்ற எண்ணங்களுக்கு பின்னோட்டமாக வருகின்ற ஒரு இசையைத்தான் நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். அதாவது இழப்புகள் இருந்தாலும் வாழ்க்கையிலே சில விலைகளிலே நீங்களும் உங்கள் வாழ்க்கையை தொடர வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொழுது அந்த சேட்னஸை வந்து நீங்கள் ஒரு எண்ண ஓட்டத்தோடு தான் இந்த இசையை பாவிக்கின்றீர்கள் என்றுதான் கூற வருகின்றீர்கள் அப்படித்தானே?
0: ஆமா ஆமா, அதாவது வந்து நினைவுகளை அவாண்ட நினைவுகளை வச்சு நான் ஒரு நீங்க கவிதை ஒரு கவிதை பாத்தீங்கன்னா ஒரு சரி நீளமான கவிதை அது, ஒரு நான் ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் போகுது. அது வந்து நாங்கள் லவ் பண்ண காலத்திலிருந்து ஒரு ஸ்டோரி மாதிரி, அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா லவ் ஸ்டோரி அப்படி தொடங்கினது, அப்படி முடிஞ்ச மாதிரித்தான் ஒரு கவிதை உண்டு. மற்றது 1 இயருக்கு பிறகு நான் எந்த மனநிலை எப்படி இருந்தது என்றதை வச்சு ஒரு கவிதை உண்டு, அது ரெண்டும் தான் நான் எழுதினப்பட்ட அது 4 நிமிஷம் அது வருதா சார்.
1: அப்ப நீங்கள் எழுதிய முதல் கவிதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது அந்த அந்த எண்ணம் அவ்வாறு உங்கள் மனதில் ஏற்பட்டது, அந்த கவிதையை நீங்கள் படைப்பதற்கு எவ்வளவு காலம் எடுத்தீர்கள், அப்புறம் அதற்கு இசை இசை அமைப்பதற்கு எவ்வளவு காலம் எடுத்தது, அதை அதை பிறகு அதை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு கட்டத்தை நீங்கள் உருவாக்கினது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நான் ஒரு பெரிய கவிஞன் என்று சொல்ற அளவுக்கு இல்லை, எனக்கு அது எனக்கு தமிழ் விருப்பம் தெரியும், கவிஞன் அளவு எழுகிற அளவுக்கு இல்லை. நான் எழுதின எண்ணப்பாடுகளை என்னுடைய ஒரு நண்பன் கனடாவில் இருக்கிறார், அவர் கவிதையை பற்றி தெரிஞ்ச அந்த எழுதுகமோன்னு எல்லாம் தெரியும். இப்போ நான் என்னுடைய எண்ணக்கருக்களே அவருக்கு நான் ஒரு அஃபா எழுதி அவர் அதை என்ன சொல்றது கவிதை நயத்தம் ஓசனையும் பெறக்கூடிய மாதிரி போட்டு தந்தார். அப்புறம் நான் மியூசிக் பண்ணினதை நான் ஃபுல்லாக என்றேன், நான் தான் என் ஒரு 4-5 உடனே ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு அந்த நான் விரும்பின மாதிரி வேற இல்லையா, அது 2-3 ப்ராப்ளம் இருந்ததே இல்லை. நீங்கள் சரியா நான் தமிழ்லானே எல்லாம் அதை டைப் பண்ண அந்த லிரிக்ஸ் நீங்கள் தமிழ்லயே டைப் பண்ணி போட்டு தான் தமிழ்லோடைய தமிழ் மாதிரியே வரும். அப்ப நம்ம தமிழ்ல போடக்குள்ள அது சிலது இது இங்கிலீஷ் ஆக்களும் சில பேர் வந்து அதை பாடாது, இந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாம் வேற இல்லை. அப்ப அதுக்கு நாங்க அப்புறம் சூஸ் பண்ணோம் சரியான ப்ரொனன்சியேஷனு கேட்ட மாதிரி. அப்ப தமிழ்லயே ஃபுல்லா போட்டு இங்கிலீஷ்ல போடாம தமிழ்ல போட்டபடியா அந்த ப்ரொனன்சியேஷன் ஒரு தமிழால் பாடுற மாதிரி நல்ல ஒரு ஃபீலிங்ஸோட வந்தது. இப்ப சிறுராமன் அந்த வாய்ஸ் மாதிரி வந்தது உண்டு, அப்படி உண்டு சிமிலர் டைப் ஆஃப் அந்த ஒரு அந்த அந்த கவிதை எழுதுறதுக்கு எனக்கு ஒரு உதவிகள் தேவைப்பட்டது. ஒரு அழகிற ஃப்ரெண்ட் இப்பதான் வாட்ஸ்அப்ல நான் அனுப்பேன், அவன் திருப்பி அதை ஒரு கரெக்ட் பண்ணி இப்படி செய்யலாம் மச்சான் சொல்லி
1: அப்ப சரி. அதாவது இந்த ஏஐ ஊடாக இசையை அமைக்கும் பொழுது இந்த சில குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது, அதாவது அது ஒரு உயிரோட்டம் இல்லாத ஒரு இசையாக இருப்பதாக, ஆனால் நீங்கள் குறிப்பிட்டபடி அதை நீங்கள் மீண்டும் மீண்டும் அதற்கு ஒரு உயிரூட்டம் கொடுத்து தான் அதை நீங்கள் ஒரு இறுதி பாட்டை உருவாக்கி இருக்கிறீர்கள் அப்படித்தானே?
0: நீங்க மட்டும் முழுதா ஏ நம்பி செய்தீங்க அந்த பாட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது, நீங்கள் அது சரியான கவனம் எடுக்கணும் அதுல, சும்மா தேவையில்லாத இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம் கிட்ட கொண்டே அதுல போடல அது பெருசா பாட்டுகள் பேஸ் கிட்டா லிட்டி போட்டு நான் லீட் கிட்டாரும் ஃப்ளூட்டும் வயலினும் தான் அந்த மெயினா கொண்டு போற மாதிரி இருந்தா அந்த ஃபீலிங்ஸோட வரும். அப்ப அதெல்லாம் நீங்க ஒரு நான் ஒரு 5-6 வெர்ஷன் இருக்கு ஒரே கவிதையை வச்சு 6-7 வெர்ஷன் எடுத்து
1: எழுதினான்.
0: எனக்கு கடைசி அந்த ரெண்டுதான் எனக்கு பிடிச்சது, ஒரு வெர்ஷன் தான் ஹாப்பி வித். அப்ப ஏஐ வச்சு நீங்கள் தனியா அந்த பர்சன் நீங்க ஒரு மேனேஜர்

0: அது ஏஐ தானே, அது மெஷின் மாரி தான் அது செய்யும். அப்ப அந்த ஃபீலிங்ஸ கொடுக்குறா நீங்க அதுக்கிட்ட அதுக்கு கமா போ சிலவள நீங்க அந்த கவிதையில ரெண்டு கமா போடாட்டிலே அது சேர்த்து சேர்த்து பாடி விட்டுரும். நுட்பங்கள் இருக்கு. நீங்கள் எழுதுற கவிதை சில தமிழ்ல எழுதினான் தமிழ்ல அது அப்படியே அப்படியே பாடி சேர்த்தது. ஆனா சில பாதைகள் துண்டா அந்த ப்ரொனன்சியேஷன் துண்டா சரி வரவே இல்லை. இது மட்டும் அதான் அந்த அப்படி கணக்கப்ப அது திருப்பி நான் திருப்பி என்ன இப்படி ஜாயின் பண்ணதுன்னு பார்த்தா நான் ஒரு கமாக்காக மூன்று நாள் கமா போட்டு அந்த அந்த டாட் கமா டாட் டாட் போட்டால் அது அப்படியே கொஞ்சம் இழுத்து பிறகு அடுத்த அடுத்த அந்த தாளத்தை மாத்தாது. நான் தாளமும் கொடுத்தேன் செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்தேன். அந்த செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேட்டர்ன் இருக்குது. அப்ப சும்மா தமிழ்ல சொல்றது இப்ப எங்களோட கர்நாடகில சொல்லுவாங்க த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் மிஸ் தமிழ் ஏழு ஏழு ஏழு ஏழு நீங்கள் ஏழு மிஸ் தன்னடைய மிஸ் ஷாப் ஒன்று சொல்ல மிஸ் தன்னடையாண்டுவாங்க. அது கொஞ்சம் அந்த அந்த தாளமும் அந்த சோகத்துக்கு பொருந்தக்கூடிய அப்ப நீங்க இந்த பாட்டு கேட்டீங்கன்னா ஆனந்த ஜாலி முட்டுகிற த்ரீ ஃபோர் வந்து செவன் செவன் பீட்டு ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே ஆனந்த இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நீங்க மிஸ் சொன்னா புரியாது உங்களுக்கு த்ரீ த்ரீ ஃபோர் அல்லது எயிட் சிக்ஸ் சொன்னா சரி அப்படி தண்டா தான் நான் புரியும் சொன்னா
1: உணர்வுக்குள்ள வரக்கூடிய மாதிரி பண்ணலாம். சரி, இப்பொழுது அந்த பாடலை எடுத்து வருவோம்.

0: ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை நீங்கள் இப்பொழுது கவிதையாக நீங்கள் உங்கள் மனைவியின் இழப்பின் பின் நீங்கள் ஒரு கவிதையை கூட அந்த வெளியிட்டிருந்தீர்கள். ஆனால் ஒரு கவிதையாக ஒரு உங்களுக்கு மிகவும் நெருங்கிய ஒருவருடைய இழப்பை ஒட்டி ஒரு கவிதை எழுதுவதற்கும் அதை ஒரு இசையாக மாற்றி இசை வடிவிலே அமைக்கும் பொழுதும் ஏற்படுகின்ற உணர்வுகள் வித்தியாசமாக இருக்கின்றது.
1: இதுல ரெண்டு இடத்தை நாங்க பார்க்கணும். கவிதை எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு மியூசிக் எல்லாரும் கவிதை எழுதுற ஆளுநர் இல்லை அப்படின்னு இல்லத்தானே. ஆனா இளையராஜா பாத்தீங்கன்னா இளையராஜா ரெண்டும் செய்வார். அங்கே மட்டுத்தான் கூட நாங்க அந்த முதல் கண்ணுக்கு வரும் எங்களுக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த அந்த இழப்ப ஃபீல் பண்ணபடியே எங்களுக்கு எழுதக்கூடிய ஒரு இது வரும். நீங்க ஒரு கவிஞனா இல்லாட்டிலும் ஒரு அந்த அந்த ஒரு சோகத்துக்கான வசனங்கள் வந்து சேரும். அப்ப அதால வச்சுதான் நான் இந்த அந்த பேரையும் போட்டு நான் எழுதினேன். அப்ப அத மியூசிக் தெரிஞ்சு அது எங்களுக்கு அந்த கவிதை ஆற்றலும் சேர்ந்து வந்து விடுகிறது.
0: சரி, இன்றைய நிகழ்ச்சி ஒரு நினைவூட்டலாக இருக்கின்றது. இந்த நினைவூட்டத்திலே உங்கள் மனதிலே ஏற்படுகின்ற ஏதாவது இன்னொரு பாடல் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதை எடுத்து வருவோம்.
1: எனக்கு இந்த அதுக்கப்படி எனக்கு என்னோட ஃபீலிங்ஸ்ல சில பாட்டுகளை கேட்டா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் மூன்றாம் பிறையில வந்த சிறுதேவி என்று கமலஹாசன் அந்த டைம்ல அவர் சின்ன பிள்ளை மாதிரி பாடைக்குள்ள கண்ணை கலைமான என்ற பாட்டு அது கூட அந்த ஃபீலிங்ஸ மீட்டுற மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஆறாரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ அதை கேட்டாலும் எனக்கு அந்த அந்த நினைவுகள் வரும். கொஞ்சம் கண்ணீரும் வரும் சோகமாக இருக்கும். அது ஒரு நம்ம ஆதங்கத்தை ஒரு பாட்டு வழியா கேட்டு பொண்ணு போய்க்குள்ள அது ஒரு ரிலீஃபாகவும் இருக்கும் எங்களுக்கு.
0: சரி,
1: அந்த ரிலீஃபும் நானும் ரிலீஃப் எங்களை மேல அமைதி கொஞ்சம் கொடுக்கும். ஒரு கேள்வியை கேட்டு அதுல கணக்கு நீங்க யாராவது இருக்கிறது கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு கொஸ்டின் பண்ற மாதிரி வாய் வாய் என்ற மாதிரி சொல்ல நீங்க அந்த ஃபுல் பாட்டும் கேட்டீங்கன்னா அது ஒரு அந்த கொஸ்டின் பண்ற மாதிரி அந்த பாட்டு ஆல் ஓவர் தி வாய் ஆன்சர் கொடுக்கல பட் அதை அப்படித்தான் கொடுத்துருக்கேன். முந்தி போவதே என்ன நியாயமா அது அன்னம் போட்ட தாயே என்ன அரிசி கூட வந்தேன்னு இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு தாய்க்கா பாடின பாட்டு மாதிரிதான் இருக்கு. பட் ஆனா எங்க மனைவிக்காக எடுத்து கொள்ளலாம் அந்த மாதிரி ஒரு இதுலதான் அந்த தடுப்பு ரெண்டு பாட்டும் எனக்கு அந்த மனதக்க வந்த பாட்டுகள்
0: கண்ணே கலைமானே யாரோ ஆறோ
1: ஆறாரோ ஆறாரோ பாடியோ
0: யாரோ. சரி, அந்த இரு பாடல்களையும் இப்பொழுது எடுத்து வருவோம்.

0: நன்றி வாசு, அதாவது மனதை திறந்து எனது நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய அந்த துயர்வை பகிர்வது என்பது ஒரு அதற்கென்று ஒரு துணிவு வேண்டும். நீங்கள் அதை கொண்டு வந்திருக்கின்றீர்கள், அதற்கு எனது மனமார்ந்த நன்றி. சரி, இப்பொழுது அந்த இறுதி பாடலாக உங்கள் மனதில் எழுந்த இன்னொரு பாடலையும் நீங்கள் இந்த அதற்கு இசை வடிவம் கொடுத்து உங்களுடைய மனைவியின் நினைவாக அதையும் நீங்கள் வெளியிட்டிருக்கின்றீர்கள். அந்த பாடலை பற்றியும் சொல்லுங்களேன் கொஞ்சம்.
1: அந்த பாடல் வந்து நான் வன்னியரானா பிறகு எவருமே இந்த தப்பங்கள் வாழ்த்துக்கள் அது சொல்லி நம்மள வாட்ஸ்அப்ல அது பொதுவாக வாரது இதுதானே.
0: ஆமாம்.
1: ஆனா அந்த மனநிலை வந்து எனக்கு இருக்கல, அது அந்த அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய எல்லாரும் விஷ் பண்ற இன்னொரு அளவுக்கு விஷ் பண்ற அளவுக்கு வன்னியர் ஆச்சு. வன்னியரான பிறகு அந்த பாட்டு மௌனமாக இருக்கிற மாதிரியும் இன்னும் அது மூடையில எல்லாரும் சந்தோஷம் பண்டிகைகள் அப்படி எல்லாம் வருது அந்த வசனம்
0: பாத்தீங்கன்னா.
1: அது அந்த அந்த ஃபீலிங்ஸ்ல வந்த உடனே வந்த ஒரு பாட்டு, உடனே அந்த அந்த அந்த டேயை நான் எழுதி அந்த எழுதி வச்சுட்டேன். பிறகுதான் நான் மியூசிக்
0: போட்டினான்.
1: உடனே அது ஒரு சின்ன இந்த 4 நிமிஷத்துக்கு அப்படித்தான் பெருமன் நினைக்கிறேன். அத நான் அதை வச்சு எழுதிட்டேன். அந்த பண்டிகைகள் வென்றால் இந்த மாதிரி இருக்கும், அதை எப்படி எல்லாரும் கொண்டாடினே எனக்கு அதை கொண்டாடக்கூடிய இதையும் இருக்காது. இல்லை என்ன புகுட்ட போண்ட பாண்டிகை வந்து பொங்குறது, நாங்கள் ஹிந்து வந்தபடி எல்லாம் நீயரோ பொங்கலுக்கு கொங்குற பொங்குறது மற்றது நீயர் இந்த பொங்கல் டைம் தான் நான் நினைக்கிறேன். கிறிஸ்துமஸ் எல்லாம் முடியத்தான் கிறிஸ்துமஸ் அது கிறிஸ்துமஸ்ல வர்றது அப்புறம் பொங்கல் ரெண்டு மூன்று சேர்த்து
0: கொண்டாடினான்.
1: அப்ப அந்த அந்த ஒரு அந்த வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு ஒரு சின்ன கவிதை மாதிரி முதல் வந்து எங்களோட ஹிஸ்டரி மாதிரி.
0: சரி, அருமை அருமை. சரி, இப்பொழுது அந்த பாடலையும் எடுத்து வருவோம்.

0: அம்பாசம் மற்றது தொடர்ந்து இவ்வாறான ஒரு முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கின்றதா? அதாவது இப்பொழுது இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெள்ளோட்டம் என்று சொல்லுவோமே, இரண்டு பாடல்களை நீங்கள் வெளியிட்டிருக்கின்றீர்கள். மற்றது அதே வேளையிலே நீங்கள் இசையுடனே உங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. அதாவது முக்கியமாக இந்த மேடை நிகழ்ச்சிகளுக்கு ஒளி வழங்குதல், மற்றது சில வேளைகளில் இந்த தப்லா வாத்தியத்தை வாசிப்பது போன்ற இசையோடு தான் உங்கள் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அது அதுவும் உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக உங்கள் மனதை எந்த நேரமும் ஒரு ஆதங்கத்திலே ஆழ்த்தாமல் வேறு வழியிலே உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு துணையாகவும் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அப்படித்தானே இந்த இசையை?
1: எனக்கு வந்து இசை விருப்பம் என்றபடியே தான் நான் சவுண்டை செய்ய வழிகட்டேன். போய் ஒரு முறையும் போய் அதை செய்ய எனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அதாவது அந்த அந்த அதுல இருந்து ஒரு அந்த நினைவுகளை மாத்தி இதுல அதே மாதிரி பிஸியா இருக்கேக்கல அது வேற யோசனைகள், எஸ்பெஷலி வீக்கெண்ட்ஸ்ல. அப்ப வீக்கெண்ட்ஸ்ல அந்த இதுகள் வரலபடியா அது ஒரு எனக்கு ஒரு உதவியாக இருந்தது. அந்த இன்னும் ஒரு கலை என்று இருந்தபடியால் ஃப்ரைடேஸ்ல நான் பஜன்ஸுக்கு போய் தபலாம் வாசிக்கிறேன். நான் இங்க சாய் பஜன் சொல்லி அங்க பதரு த்ரீ ஹவர்ஸ் அவங்க பாடுவாங்க, அதுல தபலா வாசிப்பேன். அப்படி அந்த அந்த இப்ப கொஞ்ச நாளா போயில பட் பிஸியா இருந்தபடியா நான் இப்ப முந்தைய அதுவே அவ போனதுல இருந்து நான் தொடர்ந்து ஒரு கிழமையும் போய் வாசிக்கிறது. அது மாதிரி மேல நிம்மதியை தரும் இந்த மெடிடேஷனும் இருக்கு அங்கேயே, அதாவது இந்த சாய் சென்டர். சோ அப்படியா அந்த ஒரு கலையும் எனக்கு ஒரு உதவி செய்தது. இதுல உள்ளவக்கம் பண்ண முன்னு சொல்ல
0: முடியாது,
1: டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது. அது ஒரு உதவியா இருந்தது என கலையும் இந்த சவுண்ட் சிஸ்டம் செய்யறதும்.
0: நன்றி வாசு. முன்பு குறிப்பிட்டது போல நீங்கள் முன் வந்து உங்கள் நினைவுகளை என்னுடன் பயந்து கொண்டமைக்கு எனது மனமார்ந்த நன்றி வாசு. தொடர்ந்து இவ்வாறான ஒரு பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள், எங்களுடன் இணைந்து உங்கள் கவிதைகளை பாடல்களையும் வழங்கி கொண்டிருங்கள். நன்றி வாசு.
1: நன்றி ராஜன், இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து எனது இதை பகிர்ந்து கொண்டதுக்கு உங்களுக்கு நன்றியும் இந்த பிளண்டி எஃப்எம் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி வாசு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
2: The World at Night on your local station, Plenty Valley FM.
3: விக்டோரியா முழுவதும் உள்ள குடும்பங்களுக்கு 3 மற்றும் 4 வயது குழந்தைகளுக்கான மழலையர் கல்வி திட்டங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. தகுதி பெறுவதற்கு எந்த தகுதி நிபந்தனைகளும் இல்லை. இலவச மழலையர் பள்ளி திட்டத்தின் மூலம் குடும்பங்கள் தனியாக இயங்கும் மழலையர் பள்ளிகளுக்கு தங்கள் சொந்த பணத்திலிருந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை. அல்லது நீண்ட நேர பகல் நேர பராமரிப்பின் ஒரு புதியாக உள்ள மழலையர் பள்ளிகளுக்கான கட்டணத்தில் தள்ளுபடி பெறலாம். இலவச மழலையர் வகுப்பு மூலம் குடும்பங்கள் 3 வயது குழந்தைகளுக்கான 5 முதல் 15 மணி நேர மழலையர் வகுப்பையும் 4 வயது குழந்தைகளுக்கான 15 மணி நேர மழலையர் வகுப்பையும் அணுகலாம். அகதிகள் மற்றும் புகலிடம் கோருவோர் பின்னணியை சேர்ந்த குழந்தைகள் உட்பட சில குடும்பங்களுக்கு 4 வயது மழலையர் வகுப்புக்கான கூடுதல் மணி நேரங்கள் கிடைக்கின்றன. உங்கள் பின்னணி எதுவாக இருந்தாலும் இது உங்கள் குழந்தைக்கு மேலும் கற்றலையும் விளையாட்டையும் வழங்குகிறது. மேலும் தெரிந்து கொள்ள உங்கள் உள்ளூர் மழலையர் பள்ளி, உள்ளாட்சி மன்றம் அல்லது ஆதரவு பணியாளரிடம் பேசுங்கள். அல்லது vic.gov.au/freekinder என்ற இணையதளத்தை பாருங்கள். அங்கு உங்கள் மொழியிலும் தகவல்களை காணலாம். விக்டோரியா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. மெல்பர்ன்
4: ஸ்டேஷன் ஸ்பான்சர்.

0: வணக்கம் நேர்களே, தற்பொழுது உலக கோப்பை உதயபந்தாட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 4 வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த நிகழ்வு வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு. அந்த வேளையிலே எமது விளையாட்டுத்துறை அறிவிப்பாளர் நியூட்டன் அவர்கள் என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் நியூட்டன்.
1: வணக்கம் ராஜன், எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் சுகமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: சுகமாக இருக்கிறோம்.
0: ஆமாம், உங்களுடைய நேரம் இப்பொழுது இந்த உதயபந்தாட்ட சர்வதேச நிகழ்ச்சியிலே தான் உங்கள் நேரம் போய்கொண்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். சரி, அதை பற்றி நீங்கள் நிறைய தகவல்களை பெற்றிருப்பீர்கள். சரி, சொல்லுங்கள், இந்த உதயபந்தாட்ட போட்டிகள், அதாவது ஃபீஃபா உலக கோப்பை போட்டிகள், அதை பற்றிய உங்களுடைய அந்த சரித்திரத்தை சொல்லுங்களேன். எவ்வாறு, எப்பொழுது ஆரம்பித்தது, எங்கே ஆரம்பித்தது என்பதை பற்றி சொல்லுங்கள் சுருக்கமாக.
1: தேங்க்யூ ராஜன், முதலில் உங்களுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். என்னை நிகழ்ச்சியில் என்னை பங்கு பெற்று அளித்ததுக்காக நன்றி
0: செலுத்துகிறேன்.
1: உலக கிண்ண போட்டியின் வரலாறை நாங்கள் பார்க்கும்போது, இது இந்த கால்பந்து விளையாட்டு என்பது 19ஆம் நூற்றாண்டில் வந்து இங்கிலாந்துல தான் ஆரம்பமானது. இங்கிலாந்துலேயே ஆரம்பமானது. முதல் போட்டி வந்து 1872 இங்கிலாந்துக்கும் ஸ்கோட்லாந்துக்கும் நடந்தது. அப்படி நடந்து கொண்டிருந்தாலும் சர்வதேச அரங்கிலே அது அப்படி ஒரு FIFA என்றது உருவாக்கப்பட்டது 1904 FIFA என்ற பிரெஞ்சு வேர்ட்ல சொல்ல போனா இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஃபுட்பால் இங்கிலீஷ்ல, அது பிரெஞ்சு வேர்ட்ல வேற மாதிரிதான் FIFA என்று வருகிறது. 1904 ஆரம்பமான இந்த போட்டி, ஆனால் வேர்ல்ட் கப் என்ற ஃபோர்ல விளையாடினது 1930ஆம் ஆண்டு உருகி என்ற ஒரு நாட்டில விளையாடினது. அதுல 13 நாடுகள் தான் கலந்து கொண்டன. அந்த போட்டியில வென்றது வந்து உருகியதான் வென்றவ. அதுக்கு பிறகு ஒவ்வொரு 4 வருடங்களும் இந்த போட்டிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் 2ஆம் உலகப்போர் காரணமாக 1942ஆம் ஆண்டும் 1946ஆம் ஆண்டும் போட்டிகள் நடைபெறவில்லை. இதுவரையும் மொத்தமாக 22 போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. 1930ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரை நடைபெற்றிருக்கின்றன. அதுல வந்து 8 நாடுகள் தான் உலகக்கோப்பையை வென்றிருக்கிறார்கள். அதுல பிரேசில் தான் கூட 5 முறை வென்றிருக்கிறார்கள், ஜெர்மனி 4 முறை. இது ஜெர்மனி சொல்றீங்கல்ல, முந்தி வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனி என்று அறிந்திருப்பீர்கள். வெஸ்ட் ஜெர்மனியும் 2 தடவை வென்றவை, அதே சேர்த்து தான் 4 முறை. இத்தாலி 4 முறை வென்றிருக்கிறது. இந்த முறை ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இத்தாலி 4 முறை வென்றிருந்தாலும் ஒரு சர்ப்ரைஸ் ஆக இந்த முறை அவை உலக கோப்பை கேம்ஸுக்கு அவை நாடுகள்ல அவை குவாலிஃபை பண்ணவில்லை. அது ஒரு பெரிய ஒரு மாற்றம் இத்தாலிக்கு. மற்றது அர்ஜென்டினா 3 முறையும், பிரான்ஸ் 2 முறை, உருகுவே 2 முறை, இங்கிலாந்து தான் இந்த உதவந்தாட்டம் ஆரம்பமானாலும் அந்த வேர்ல்ட் கப் துவங்கி 1930 துவங்கி 36 வருஷத்துக்கு பிறகு தான் அவை வேர்ல்ட் கப் எடுத்திருக்கணும். இன்னும் அவை 1966ஆம் ஆண்டு இன்னும் 60 வருடம் ஆயிருக்கு, இன்னும் அவை அந்த வேர்ல்ட் கப்பை இன்னும் எடுக்கவில்லை. அவைகள் இந்த வருடம் எடுப்பார்கள் என்று பல்வேறு சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். உலகத்தை வந்து 6 பகுதிகளாக பிரிக்கிறார்கள் அந்த ஃபுட்பால் வேர்ல்ட் கப்புக்காக வேண்டி. அதை சொல்றது கன்ஃபெடரேஷன் என்று. அதுல ஒன்று வந்து ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, வட மத்திய அமெரிக்கா, ஓசியானியா. அப்ப அப்படி பாக்கல, ஐரோப்பாலதான் கூட நாடுகள் சொக்கரை பின்பற்றுகிறார்கள். அவர்கள 16 அணிகள் இருக்கின்றன. அந்த 16 அணிகளை இந்த இதில் தெரிவு செய்கிறார்கள். அதிலேயும் இத்தாலி வராது ஒரு மாற்றம் தான். மற்றும் அது ஆசியாவில் 8 அணிகள், அதுல தான் ஆஸ்திரேலியா ஒரு அணியாக பங்கு பெற்றுள்ளார்கள். ஆப்பிரிக்காவில் 9 அணிகள், தென் அமெரிக்காவில் 6 அணிகள், வட மத்திய அமெரிக்காவில் 6 அணிகள், மற்றது ஓசியானால ஒரு அணி, நியூசிலாந்து அணியும் பங்கு பெற்றுள்ளார்கள்.
0: ஆம் நியூட்டன், அதாவது 2026ஆம் ஆண்டிலே தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உலக கோப்பையிலே என்ன விசேடமாக ஒரு வித்தியாசமான நிகழ்வாக இது நடைபெறுகின்றது என்பதை குறிப்பிடுங்களேன்.
1: நான் என்ன சொல்லணும்னா சில 2-3 விஷயங்கள் சொல்லலாம். முதலாவது, முதல்தரமாக சொக்க வேர்ல்ட் கப்ல 3 நாடுகள்ல இந்த போட்டி நடைபெறுகிறது. இது 2011ஆம் ஆண்டு கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ல நடந்தது, இந்தியா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நடந்தது. ஆனா சோக்கர் வேர்ல்ட் கப்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறது. யுஎஸ்ஏ கனடா மெக்சிகோல நடக்கிறது, அது ஒன்றுன்னு சொல்லலாம். மற்றும் இதுவரை காலமும் ஆனா முதல் 13 அணிகளோட துவங்கினது, கடைசியாக கொஞ்சம் வேர்ல்ட் கப்ல 32 அணிகள் பங்கு பெற்றன. அதாவது 8 குரூப்பாக பிரித்து ஒவ்வொரு குரூப்லயும் 4 பேர் சேர்ந்து 32 அணிகள் இருந்தது. ஆனா இந்த முறை என்ன செய்கிறார்கள் என்றால் 12 குரூப்பாக்கி இருக்கார்கள். 12 குரூப்பாக்கி ஒவ்வொரு குரூப்லயும் 4 பேரை போட்டு 48 அணிகளாக செய்திருக்கிறார்கள். அப்படி 48 அணிகளாக செய்யும் போது குரூப் ஸ்டேஜ் மேட்சுகள் வந்து கூட நம்பராக இருக்கும். முந்தி எங்களுக்கு வந்து குரூப் ஸ்டேஜ் வந்து 64 இருந்தது, இப்பொழுது 48 இருந்தது, இப்பொழுது 72 வந்திருக்கிறதாக குரூப் ஸ்டேஜ் மேட்சுகள் கூட வரும் பேருந்து ரவுண்ட் 32 ரவுண்ட் 16 குவார்டர் ஃபைனல் அப்படி என்று போய்கொண்டு இருக்கோம். அது ஒன்று. அடுத்து 12 குரூப்னு சொல்லிக்கல, நாங்கள் அடுத்த குரூப்புக்கு 32 பேர் எடுக்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு குரூப்லையும் முதல் 2 பேரை எடுத்துட்டு மீதி ஆகுள்ள 24 பேர்ல வர டாப் 8 எடுப்பார்கள். அது நடந்திருக்கிறது. மற்றது இது வந்து ஒரு நல்ல விடயம் என்னவென்றால், இந்த 48 ஆகிறதுக்கு காரணம் நல்ல விடயம் என்றால் சிறிய நாடுகளும் இதுல பங்கு பெற்றலாம். அவர்கள் பிளேயர்ஸோ நாடுகளோ எக்ஸ்போஸா போகலாம். அவர்கள் அந்த பிளேயர்ஸ் வந்து சர்வதேச தரத்துக்கு உயர்த்தப்படுவார்கள். 32 சொல்லிருக்கல, அவர்கள் சிலவுல சான்ஸ் இல்லாம போயிருக்க கூடும். முந்திய வேர்ல்ட் கப் மேட்சில இதுல கூட அவர்களுக்கு சான்ஸ் கூட கிடைத்திருக்கிறது.
0: நியூட்டன், நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது இந்த வருடம் நடைபெறுகின்ற இந்த உலக கோப்பையிலே 48 நாடுகள் பங்கு பெற்றுவதாகவும் அது 32 48 உயர்ந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதே வேளையிலே இதற்கான முக்கிய காரணம் சிறிய நாடுகளும் இதில் இணைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அளிப்பதற்காகவே என்று சொன்னால், இதனூடாக இந்த உலகக்கோப்பையின் தரம் உயரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றதா, அல்லது இதாலே சில சிக்கல்கள் உருவாகக்கூடிய நிலைமை இருக்கின்றதா?
1: நான் முந்தைய சொன்ன நான் முதலே சொன்ன மாதிரி ராஜன், தரம் குறையும் உயருமா குறையுமா என்றது அடிப்படையில் பார்க்கும் போது தரம் உயரும் என்று சொன்ன போனால் அதிக நாடுகளுக்கு வாய்ப்புண்டு. அதை கூடியதால குவாலிபிகேஷன் ஆவார்கள், வெளியே போய்விட மாட்டார்கள். அப்போது குளோபல் ரெப்ரஸன்டேஷன் என்ற இது இருக்கும் அவர்களுக்கு, அவை எக்ஸ்போஸ் பண்ணுவார்கள். அவருடைய பிளேயர்கள் வந்து உலக ரீதியில அங்கீகாரம் எடுப்பார்கள். மற்றது போன முறை நீங்க பாத்தீங்கன்னா 2022 மொரோக்கோ வந்து ஒரு சர்ப்ரைஸ் வின்னாக வந்தது, என்ன தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அப்ப மொரோக்கோ நாடு முந்தி எல்லாம் இல்லாம போனது வந்தது. அப்படியான டேலண்டுகள் சில நாடுகள் எடுக்கல, அதுல இருந்து அவ வரலாம். இந்த முறை வராட்டாலும் பிறகு அவைக்கு ஒரு ஊக்குவிப்பு மாதிரி இந்த இது நான் கருதுகிறேன். ஆனா தரம் குறையும் என்று சொல்லும் போது சிலதுகளை பார்க்கும் போது சில கேம்ஸ் வந்து லோ குவாலிட்டியா இருக்கும். சில பேர் 5-0, 6-0 பண்ணி இதா போகலாம். ஒருத்தர் பச்சை போட்டியாகவும் இருக்கலாம் இதுகள். அப்ப அதுல பாக்க குரூப் மேட்சஸ்ல பார்க்கும் போது சில போரிங் மேட்சஸாகவும் இருக்கலாம். மற்றது பிளேயர்ஸுக்கு வந்து 48 கணக்கு கேம்ஸ் விளையாடிக்கல, ஃபெட்டிக்கா போகலாம், என்ன டயர்டா போகலாம், குவாலிட்டி ட்ராப் பண்ணும் போக. அப்ப குரூப் ஸ்டேஜ் தான் அது இன்ட்ரெஸ்டிங் இல்லாம போகும். மற்றபடி நொக் அவுட் ரவுண்ட்ஸ் வரைக்கல நாங்கள் அது பேலன்ஸா வந்துடும் என்று நான் நினைக்கிறேன்.
0: சரி சார். நியூட்டன், இப்பொழுது இந்த உதயபந்தாட்ட போட்டியிலே தொடர்ந்து பல காலமாக விளையாடி வருகின்ற முக்கியமான வீரர்கள் யார் என்பதையும், அதே வேளையிலே வளர்ந்து வருகின்ற இளம் வீரர்கள் எந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பதையும் சொல்லுங்களேன்.
1: நீங்கள் உடனே அந்த கேள்வியை கேட்ட உடனே எனக்கு முதல் வருவது என்றால் 2 வீரர்கள் என்னுடைய உடனடி ஞாபகத்துக்கு வார்கள். மெஸ்ஸி என்று அர்ஜென்டினா பிளேயர், அவர் கனகாலமாக பிளேயர்கள். கடைசி 2022 வேர்ல்ட் கப்லையும் அவர் நல்லாக செய்திருக்கிறார்கள், பிரசித்தி பெற்றமாக விளையாடி இருக்கிறார். மற்றவர் வந்து ரொனால்டோ என்றது போர்ச்சுகல் பிளேயராக விளையாடி அவரும் ஒரு தரமான சொக்கர் பிளேயர். வளர்ந்து வரும் பிளேயர் சொல்லியிருக்கல, நான் ஒரு பிரான்ஸ் பிளேயர் வந்தவர் வந்து அவருக்கு வந்து அவருடைய பேர் வந்து பக்பே, ஸ்பெல்லிங் வந்து வித்தியாசமா இருக்கும், ஆனா கோடுறது பக்பேன்னு. அவர் வந்து பிரெஞ்சு பிளேயர், யங் பிளேயர், நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கர், அவர் ஒரு தரமான பிளேயர். மற்றும் ஸ்பெயின்ல பெட்ரி என்ற ஒரு ஆள் இருக்கிறார், அவரும் ஒரு நல்ல பிளேயர். டெவி என்ற ஒரு ஸ்பெயின்ல இன்னொரு பிளேயர் இருக்கிறார், யங் பிளேயர். பட் ஜூட் பெல்லிங்கம் வந்து இங்கிலாந்துல ஒரு பிளேயராக இருக்கிறார், அவரும் ஒரு நல்ல ஒரு மிட் ஃபீல்டராக இருக்கிறார், அவரும் நல்லம். அப்படி பார்க்கும்போது கன வளர்ந்து வரும் வீரர்கள் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் பழைய வீரர்களும் அவர் சளைத்தவர்கள் அவர்களும். ரொனால்டோவும் மெஸ்ஸியும் நல்ல பிளேயராக இருப்பார் என்னுடைய அபிப்பிராயம்.
0: சரி, நன்றி. ஆம் நியூட்டன், அதாவது 48 நாடுகள் பங்கு பெற்றுகின்ற இந்த உலக கோப்பையிலே நிச்சயமாக எங்களுக்கு என்ற சவால் இருக்கின்றது. எந்தெந்த மேட்சுகளை நாங்கள் பார்க்கலாம், அதனூடாக நாங்கள் எவ்வளவு பயனை அடையலாம் என்பதை உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கின்றேன். அதாவது உங்களை பொறுத்தளவிலே எந்தெந்த நாடுகளுக்கான இடையிலான இந்த விளையாட்டுகள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்?
1: என்ன பொறுத்தளவில் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், போன முறை 2020 வந்த ஃபைனல்ஸுக்கு வந்த டீம் வந்து அர்ஜென்டினாவும் பிரான்ஸும், இது ரீமேச் என்றும் சொல்லலாம். அதை நான் கூடுதலாக எதிர்பார்க்கிறேன், இந்த முறை அவர் நல்லாக செய்வார்கள் என்று. அண்ட் மெஸ்ஸி, முந்தைய சொன்ன மாதிரி மெஸ்ஸி அர்ஜென்டினாவுக்கு விளையாடுறார், பக்பி என்றவர் வந்து பிரான்ஸுக்கு விளையாடுறார், ரெண்டு பேரும் நல்ல பிளேயர்ஸ். இது ஒரு ரீமேச்சாக இருக்கும், நல்ல மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் மற்ற வந்து நான் எதிர்பார்க்கிற வந்து பிரேசிலும் பிரான்ஸும். பிரேசிலையும் ரெண்டு பேரும், அப்போ பிரேசில் வந்து ஒரு அட்டாக்கிங் ஃபுட்பால், மற்றது வந்து பிரான்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக பிளே பண்ணுவாங்க. அப்போ அதுலேயும் நான் எதிர்பார்க்கலாம் அந்த கேமும் நல்லா இருக்கும் என்று. மற்றது அர்ஜென்டினா பிரேசிலும் வந்து ரெண்டும் சவுத் அமெரிக்கன் டீம்ஸ், ரெண்டும் நல்லாக செய்யக்கூடிய ஆக்கள். அவைக்கு ராயவல்ரியும் இருக்கும், எமோஷனலாகவும் ஒருத்தருக்கும், ஃபேன்ஸும் கூட ஃபேன்ஸ் இருக்கிறார்கள். அப்படி அந்த விதத்தில் அதுவும் நல்லம். அது இங்கிலாண்டும் பிரான்ஸையும் என்ன ஒரு இதில் சொல்லலாம், யங் ஸ்டார்ஸ் இருக்கிறமாக. நான் முதல் சொன்ன மாதிரி பெல்லிங்கம் பர்சஸ் பக்பேயும் ரெண்டு பேரும் நல்ல பிளேயர்ஸ், அவர்களுடைய மேட்சையும் ரெண்டு பேருடைய விளையாட்டையும் அந்த மேட்சிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் என்னுடைய வியூவின்படி இந்த உலக கேம்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன் நல்லா இருக்கும் என்று.
0: சரி சரி. மற்றது இந்த அமெரிக்கா வந்து உலகத்திலே பல விளையாட்டு துறைகளில் ஒரு முக்கிய இடத்தை பெறுகின்ற நாடு. கிட்டத்தட்ட பல காலமாக ஒலிம்பிக்கிலே பல மெடல்களை எடுக்கின்ற ஒரு நாடு. ஆனால் சொக்கரை பொறுத்தளவிலே அவர்கள் ஒரு பலவீனமான நாடாகத்தான் இருந்தாலும் இந்த வருடம் அவர்கள் கூடுதலாக ஷைன் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றதா, அதனூடாக இந்த உலக விளையாட்டுத்துறையிலே அமெரிக்கா மீண்டும் ஒரு டொமினேட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வரும் என்று நினைக்கின்றீர்களா?
1: இப்போ நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நேற்று தினம் நடந்த போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற வித்தியாசத்திலே வென்றது. அமெரிக்கா வந்து 1975 பிறகுதான் சொக்கரே இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதாங்க. பேலே என்றவர் தான் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டவர். பேலே மட்டுமில்லை, வேறு யாக்களும். ஆனால் பேலே வந்து முக்கிய பாத்திரத்தை எடுத்து அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுலேருந்து தான் 75 தான் ஆரம்பமானது. ஆனால் இந்த முறை அங்கே நடக்கிறபடியே அவர்களுக்கு இதை சொல்லுவாங்க, ஹோம் டவுன் அட்வான்டேஜ் இருக்கும், ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கும் என்று. அதை அந்த விதத்திலே நான் நம்புகிறேன் அமெரிக்கா சில கேம்ஸோ வெளில கூடுமானா குவார்டர் ஃபைனல் ரவுண்ட் 16 வரும் என்று நான் நம்பவில்லை. ஆனால் ரவுண்ட் 32 வர சான்ஸ்கள் இருக்குது. மற்றது அவர்கள் அங்கேயே விளையாடுறபடியாக ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ், மற்றது ரசிகர்கள் இருப்பார்கள், ஃபேன்ஸ் கூட இருப்பார்கள், அவர்களுடைய உற்சாகம் அதெல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு ஊக்கு இப்போ கொடுக்கும். அதால அவர்கள் சில கேம்ஸ்கள் வெல்லக்கூடியதாக இருக்கும் அவர்கள். மற்றது அவர்கள் கூட தூரம் டிராவல் பண்ண வேண்டியும் வராதுன்னு நினைக்கிறேன். அவர்கள் அமெரிக்காலேயே முழு கேம்ஸும் அவருக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். அதால கூட அப்ப என்ன பொறுத்தவரை அமெரிக்காவுக்கு இந்த முறை அங்கேயே அந்த கேம் நடக்கிறபடியா, வேர்ல்ட் கப் நடக்கிறபடியா, ஒன் ஆஃப் த கண்ட்ரிஸா இருக்கிறபடியா, அவருக்கு கூட சான்ஸ் வரும் ரவுண்ட் 32 அட்வான்ஸ் பண்றதுக்கு.
0: சரி சரி. அதே சொல்லுங்க சொல்லுங்க.
1: அதே நேரத்துல மெக்சிகோக்கும் கனடா வந்து ஒரு வளர்ந்து வரும் சொக்க டீம், அதை நான் கூட எதிர்பார்க்கவில்லை. ஆனால் மெக்சிகோவும் சில போல அவர்களும் தங்களோட நாட்டிலேயே கேம்ஸ் விளையாடுறபடியா அவர்களும் கூட கேம்ஸை வெல்வார்கள்னு நான் எதிர்பார்க்கிறேன் இந்த முறை.
0: நன்றி நன்றி. பெற்றது நியூட்டன் இப்பொழுது நமது நாடான ஆஸ்திரேலியாவிலிருந்தும் சொக்கர் என்கின்ற நமது விளையாட்டுக்குழு பங்கு பெற்றுகின்றது இந்த உலகக்கோப்பையிலே. அந்த விளையாட்டுக்குழுவை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதற்கான சந்தர்ப்பம், அது வெல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஏதாவது இருக்கின்றதா என்பதை பற்றி சொல்லுங்களேன்.
1: முதல் சொன்ன மாதிரி ராஜன், இந்த 12 குழு என்று சொன்னேன், அந்த 12 குழுவில் ஆஸ்திரேலியா வந்து டி குழுவில் இருக்கிறார்கள். அந்த அவரது குழுவில் 4 டீம்ஸ், அதில் ஒன்று யுஎஸ்ஏ, பராகுவாய், ஆஸ்திரேலியா அண்ட் டர்க்கி விளையாடுகிறார்கள். ஆனால் இப்போ முதல் சொன்ன மாதிரி யுஎஸ்ஏ வந்து ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கிறபடியாக ஆஸ்திரேலியா அவர்கள் விளையாடும் போது டஃப்பாக இருக்கும். மற்ற ரெண்டு கண்ட்ரியும் பராகுவாயும் டர்க்கியும் டஃப்பான ஓப்போனன்ஸ் தான் சொல்லிக்கல. அவர் வந்து இப்போ அட்லீஸ்ட் 2 கேமாவது வென்றா தான் அவர்கள் ஃபர்ஸ்ட் டூக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். ஒரு டீமும் 3 டீம் வெல்ல வேணும். அப்போ அப்படி பார்க்கும்போது அவர்களுடைய சான்சஸ் வந்து ஓரளவு டஃப்பாக இருக்கும் நினைக்கிறேன் ரவுண்ட் 32 போகிறதுக்கு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நடந்த விளையாட்டில் ஆஸ்திரேலியா அபாரமாக விளையாடி டர்க்கியை 2-0 என்ற வித்தியாசத்தில் வென்றிருக்கிறது. என்றபடியால் அவர்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது ரவுண்ட் 32 போறதுக்கு சரியான சான்ஸ் இருக்குது என்று தான் நான் கருதுவேன்.
0: ஆம், இந்த ஞாயிற்றுக்கிழமை போட்டியிலே ஆஸ்திரேலியா வென்றமை ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். நீங்கள் இதை எதிர்பார்த்தீர்களா? இவ்வளவு தரமாக விளையாடி இதை டேக்கிய வெல்லுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா?
1: அந்த நான் சொன்ன மாதிரி அந்த குரூப் டீல அந்த 4 டீம் இருக்கு எல்லாராஜன், அந்த 4 டீம்ல டேக்கி தான் அதுல நான் முதன்மையாக வைத்திருந்த டீம். அதோட

0: விளையாடு வெல்லும் என்றதை நான் நினைக்கவில்லை. ஆனால் அவர்களின் விளையாட்டு திறமையினால் துருக்கியை 2-0 என்ற கோல் அடிப்படையிலே வென்றிருக்கிறார்கள். அது மிக மிகிய ஒரு சாதனைக்குரிய விஷயமாகும். இப்படியே அவர்கள் விளையாடுவார்களா இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அடுத்த 2 விளையாட்டுகளிலேயும் USA-யோடையும் பராகுவோடையும் விளையாடி ரவுண்ட் 32 போற சான்சஸ் வந்து
1: மற்றது முக்கியமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கும் டேக்கியாவுக்கும் இடையில நடைபெற்ற போட்டியிலே முக்கியமாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கோலி மிகவும் அபூர்வமாக பல கோல்களை தடுத்திருந்தார் என்பதை
0: அவருடைய விளையாட்டு அபாரமா இருந்தது. அவர் கனது திறமையினாலே கன கோல்களை தடுத்திருக்கின்றார். அதாலே நாங்கள் கோல் எந்த கோலையும் அவர்கள் தேக்கி அடிக்க இயலாமல் போய்விட்டது. அவருடைய விளையாட்டு திறமை மிச்சத்தக்கது ஆயிருந்தால் அவர்களுக்கு கூடுதலான சான்ஸ் கிடைக்கும் அவர்கள் ரவுண்ட் 32 போறதுக்கு. மற்றும் ஒரு விஷயம் என்னவென்றால் எங்களுடைய ஆஸ்திரேலியன் டீமிலே உலகத்திலேயே முதல் இலங்கை தமிழர் ஒருவர் விளையாடுகின்றார். அவருடைய பேர் நிஷான் பெருப்பிள்ளை. அவர் ஆஸ்திரேலியன் டீமிலே இருக்கிறார். உங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கிறது இலங்கை தமிழர் ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் ஹிஸ்டரியில சொக்க வேர்ல்ட் கப்ல ஒரு நாட்டுக்காக விளையாடுறது ஒரு எங்களுக்கு ஒரு பெருமிதம் மிக்க ஒரு செய்தியாகும்.
1: நன்றி நியூட்டன். நாங்கள் தொடர்ந்தும் இந்த உலகக்கோப்பை பற்றி தொடர்ந்து பேசலாம். இன்னும் 3 வாரங்களில் மீண்டும் இந்த கிட்டத்தட்ட அது முடிகின்ற நேரம் நெருங்கிவிடும். அதிலே இன்னும் சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் வழங்குவீர்கள் என்று நினைக்கின்றேன். சரி, இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன் உங்களிடமான ஒரு கேள்வி, உங்களுடைய ஊகம், அதாவது இந்த உலக கோப்பை இந்த வருடம் யார் தட்டி செல்வார்கள் என்பது உங்களுடைய கருத்து?
0: என்னுடைய கருத்தின்படி பிரான்சுக்கு சான்ஸ் இருக்கன்னு நான் நினைக்கின்றேன். பிரான்ஸ் தான் நான் எதிர்பார்க்கின்றேன். ஆனால் செமிஃபைனல் சாரி குவார்டர் ஃபைனலுக்கெல்லாம் பிறகு ஒன்றுமே ப்ரெடிக்ட் பண்ண இயலாது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கேம்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக விளையாடுவார். குரூப் ஸ்டேஜில் விளையாடுற மாதிரி பிணங்களை போக இருக்காது. ஒவ்வொரு கேமும் மெரிட்டின் படி தான் பார்க்க வேணும். ஆனால் நான் நினைக்கிறேன் பிரான்ஸ் வருவார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.
1: நன்றி. நன்றி நியூட்டன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
0: ஓகே, தேங்க்யூ ராஜன். தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்காக வேண்டி. தேங்க்யூ.
1: நன்றி.
0: பாய்.
1: வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகத்திலே கொடிகட்டி பறந்து வரும் பிரபல இயக்குநருமான திரு பாரதி ராஜா அவர்கள் அண்மையிலே எம்மை விட்டு பிரிந்திருந்தார். அந்த பிரிவை ஒட்டி வானமதம் ஊடாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதற்காக என்னுடன் இணைகின்றார் திரு கோனேலியஸ் அவர்கள். வணக்கம் கோனேலியஸ்.
2: வணக்கம் வில்லியம். வணக்கம் நேயர்களே.
1: ஆம், அண்மையிலே எம்மை விட்டு பிரிந்த பாரதி ராஜா அவர்களை பற்றிய சில தகவல்களை நேர்களுடன் பயிர்வதற்காக இணைந்திருக்கின்றீர்கள், அதற்கு நன்றி. சரி, சொல்லுங்கள் அவருடைய சரித்திரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன்.
3: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன்
2: என்று சொல்லித்தான் அவரது படங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும். நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். அந்த படம் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த 2 கைகள் வந்து குஞ்சுதான் ஆக்களை வரவேற்கும். ஆம், இயக்குனர் இமயம் என்று எல்லாராலும் அழைக்கப்படுகின்ற ஒரு பாரதி ராஜா தமிழ் சினிமாவிலே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர். இவர் 1941 ஜூலை 17 தேனி மாவட்டத்திலே அல்லி நகரம் என்ற ஒரு கிராமத்திலே பிறந்தார். இந்த வருடம் அவர் இறக்கும்போது அவருக்கு 84 வயது. அவருடைய பிறப்பு பேர் சின்னச்சாமி பெரிய மாயத்தேவர். அப்பாவுடைய பேர் பெரிய மாயத்தேவர். அம்மாவுடைய பேர் கருத்தம்மாள். அவருக்கு 2 சகோதரர்கள், ஒரு தங்கச்சி ஒரு தம்பி. அவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள் உயிருடன். தங்கச்சிக்கு பேர் பாரதி, தம்பிக்கு பேர் ஜெயராஜா. இந்த இருவருடைய பெயரையும் இணைத்துத்தான் அவர் பின்பு இங்கு சென்னை வந்து இந்த பட வேலைகள் ஆரம்பித்த பிறகு அதை பாரதி ராஜா என்று பெயரை மாற்றினார். இவர் சிறு வயதில இருந்தே நாடகங்கள் எழுதி அங்க ஊர்ல இருக்கும் பொழுதே நாடகங்கள் எழுதி அதில் நடிப்பதும் அதை நடிக்க வைப்பதும் இப்படிப்பட்ட அந்த கலை உணர்வுகளோடு தான் இருந்ததாக அவர் இறந்த பிறகு அவரது தங்கச்சியார் தனது ஒரு பேட்டியிலே கூறியிருந்தார். அங்கு இருக்கின்ற பொழுது அவர் தேனி நகர சபையிலே சுகாதாரத்துறையிலே சனிட்டரி இன்ஸ்பெக்டராக வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் சினிமாவிலும் நாடகத்திலும் கொண்ட அந்த பற்றினால் அவர் சென்னைக்கு வருகின்றார். சென்னையிலே வந்து பல கஷ்டங்களை பணிவேர் அப்படி சென்னைக்கு பாரது தானே, தொழில் நிமித்தம் பாரது, மற்றது பல சினிமா டைரக்டர்ஸும் அப்படித்தான். இன்று இளையராஜா கங்கை அமரன் போன்றவர்களும் தேனி மாவட்டத்திலிருந்துதான் இங்கு வந்தவர்கள். இவர்கள் இவர்கள் மற்றது பாலசுப்ரமணியம் இவர்கள் எல்லாம் இந்த ஒரு பெரிய நண்பர்கள் வட்டாரம். இவர்கள் இவர்கள் எல்லாரும் ஒன்றாக அந்த காலத்திலே இருந்து வளர்ந்தவர்கள். கங்கை அமரன் என்றை கூறியிருந்தார், தாங்கள் வந்த பொழுது தாங்கள் சாப்பாடு இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்ட பொழுது தங்களை பாரதிராஜான் பைத்து பார்த்து என்று சொல்லியும் அவர் தான் சில சில வீரர்களுக்கு சென்று தங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் என்று சொல்லி அவர் அன்று கூறியிருந்தார். அவர்கள் இருவருக்கும் கங்கை அமரனுக்கும் இளையராஜாக்கும் இது பெரிய இழப்பு என்றும் அவர் கூறியிருந்தார். இன்று பல கஷ்டங்களுக்கு பிறகு அவர் இப்படி இங்கும் நாடகங்கள் போட்டது மட்டுமில்லாமல் பல வானொலி நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று ஒரு இடத்தை பிடித்த பின்பு சில உதவி இயக்குநர்களுடன் இயக்குநர்களே சென்று அவருக்கு உதவியாளர்களாக இருந்து படங்கள் எடுக்க ஆரம்பிக்கின்றார். அவரது முதலாவது படம் 16 வயதிலே 1977 அது வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கின படம் ஒன்று. என்ன இவரது படங்கள் என்னவாது என்று சொன்னால், முன்பு வந்து படங்கள் எல்லாம் பெரிய பெரிய படங்கள் எல்லாம் எடுத்தவர் எல்லாம் ஸ்டூடியோக்கெல்லாம் எடுக்கிறது, மற்றது செட்டுகள் போட்டுத்தான் எடுப்பார்கள். ஆனா முதலாக அந்த படம் எடுப்பதை கிராமத்துக்கு எடுத்து சென்றவர் திரு பாரதிராஜா அவர்கள்தான். மண் வாசனை கலந்த படங்களை அவர் மக்களுக்கு கொடுத்திருந்தார். அவரது படங்கள் எல்லாம் கிராமங்களிலே இருக்கிற பிரச்சனைகளை டவுன் மக்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகளை சுட்டு காட்டிய படங்களாகத்தான் அவர் பல படங்களை எடுத்திருந்தார். இவரது படங்கள் எல்லாம் தமிழ் சினிமாவின் முகத்தை கிராமத்துக்கு எடுத்து சென்றவர். இவரது படங்கள் கிராமிய மண் வாசனையையும் யதார்த்தத்தையும் கூறுகின்றன, சமூக பிரச்சனைகளை பிரதிபலித்திருந்தன. மற்றது இந்த படங்கள் எல்லாம் ஸ்டூடியோக்குள் முடக்கப்பட்டிருந்த படங்கள் எல்லாம் கிராமங்களிலே எடுக்கப்பட்டு ஒரு புதிய வடிவத்தை ஒரு புதிய பாணியை கொடுத்தது இவரது முக்கிய பங்காக இருந்தது.
1: அதே வகையாக அவருடைய படங்களிலே பாடல்கள் கூட ஒரு வித்தியாசமான முறையில தானே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தன, அப்படித்தானே? அதுவும் கிராமிய மண் வாசனை சம்பந்தமான ஒரு பாடல்களாகத்தான் அமைந்திருந்தன நினைக்கின்றேன், அப்படித்தானே?
2: உண்மைதான். நீங்கள் 16 வயதிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுக்கு பிறகு வந்த படங்கள் கிழக்கே போகும் ரயில், சிவப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள், சில படங்கள் அலைகளோய்வதில்லை, மண் வாசனை, வேதம் புதிது, முதல் மரியாதை, கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, அவர் கடைசியாக எடுத்த படம் வந்து மீண்டும் ஒரு மரியாதை. இளையராஜாவும் இந்த கிராமப்புற படங்களுக்கு இசை அமைப்பதிலே அவர் வல்லுநர் தானே. ஆகவே அவரும் இவரும் இணைந்து இயக்கிய இந்த படங்கள், டைரக்ட் பண்ண இந்த படங்களுக்கு இளையராஜா தான் அதிகமாக இசையமைத்திருந்தார். ஆகவே அந்த இயற்கை அழகை சொல்லி நிற்கின்ற இயற்கைகளை எங்களுக்கு காட்டி தருகின்ற வீட்டிலே இருந்து கொண்டே ஒரு இடங்களை பார்க்கக்கூடிய அந்த படங்களை எடுத்ததன் மூலம் அந்த நாங்கள் நகரங்களில இருந்து கிராமங்களை பார்க்கறது போவோம் இல்லையா, ஆனால் படத்திலேயே இந்த இடங்களை பார்க்கக்கூடிய ஒரு புதிய வடிவத்தை கொண்டு வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி இசையிலும் ஒரு மாற்றங்கள், இந்த கிராமத்திய வடிவாக அமைந்த பாடல்கள்லாம் பல படங்களிலே இருந்தது.
1: மற்றது இந்த அவர் படங்களை சொந்தமாக தயாரித்து இயக்கி வந்தாரா, அல்லது முக்கியமாக படங்களை இயக்குவதில் தான் அவருடைய காலம் சென்றதா?
2: இல்ல, அவர் ஒரு ஃபிலிம் டைரக்டர், ஸ்கிரீன் ரைட்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர். படங்கள் ப்ரொடியூஸும் பண்ணிருக்கிறார். தனது மகனை வச்சும் ஒரு படம் எடுத்திருந்தார். தனது மகனை முதலாக அறிமுகம் செய்து தாஜ்மஹால் ஒன்று படத்தை எடுத்திருந்தார். இவரது படங்களிலே நாங்கள் இப்ப அலைகள் ஓய்வதிலே எடுத்துக்கொண்டால் அந்த படம் வந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ரெண்டு சமயத்தை சேர்ந்தவர்கள், அதுவும் சமய வரி கொண்ட ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் காதலிக்கின்றார்கள். ஆனால் அந்த படம் முடிவிலே ஒரு அழகான ஒரு முடிவை கொடுக்கின்றார். காதலுக்கு என்ன சமயங்களுக்கு அப்பால் காதல் பெரிது என்ற ஒரு அந்த முடிவை அங்க கொடுக்கின்றார். அவர் இரண்டு புதிய நடிகர்களை அந்த படத்தில் இவர் அறிமுகம் செய்கின்றார், கார்த்திக் மற்றது ராதா. ராதா வந்து தனது களத்திலே இருந்து அந்த குருசை கழட்டி வருகின்றார். கார்த்திக் வந்து அவர் ஒரு பிராமணர், தனது களத்திலே இருந்த அந்த பிராமண மாலையை கலட்டி எறிந்து அந்த படத்தை வடிவாக முடிக்கின்றார். அதிலும் கூறியது மாதிரி அந்த கடற்கரையில் பல பல ஷோட்ஸ்கள் எடுத்திருப்பார்கள் இல்லையா, அதெல்லாம் அந்த இயற்கை அழகுடன் மட்டுமல்லாமல் அருமையான இசையுடனும் அந்த படம் எடுத்திருந்தது. மற்றது நாங்கள் இந்த முதல் மரியாதையை சொல்லலாம். முதல் மரியாதையை ஒரு அழகான ஒரு காதல் காதலை உன்னதமான ஒரு காதலை அங்கு எடுத்து கூறப்பட்டிருந்தது.

0: அந்த ஒரு வறுமை நிறைந்த அந்த மனத்திலே அந்த அந்த ஊருக்கு வந்த ஒரு இளம் பெண்ணொரால் இவருக்கும் ஏற்படுகின்ற அந்த காதல், அது ஒரு காதல் என்று கொள்வதா அல்லது ஒரு ஈர்ப்பு என்று சொல்வதா என்ற அந்த ஒரு வயது போனவருக்கும் ஒரு இளம் ஜுவதிக்கும் ஏற்படுகின்ற ஒரு காதலை அழகாக அந்த படத்திலே அவர் சொல்லியிருப்பார். அந்த அந்த பெண் வந்து இவருக்காக வேண்டி ஒரு கொலை செய்து அவர் சிறைக்கு போகின்றார் என்று இவர் சாக கிடக்கின்றார். நீங்கள் அந்த படம்
1: பார்த்திருப்பீர்கள்,
0: சாக கிடக்கின்றார். ஆனால் அவருக்கு அந்த உயிர் போகவில்லை. அப்பொழுது அங்க ஊர்ல இருக்கிறார்கள் சொல்றாங்க, அந்த அந்த பெண் வந்தா தான் இவர் உயிர் போகும் என்று சொல்லி அவ சிறையில இருந்தே கூட்டிக் கொண்டு வராங்க. கூட்டிக் கொண்டு வந்து அவர் அவர் பால் கொடுக்கின்ற பொழுது அவர் இறக்கின்றார். ஆகவே அண்மையிலே சில வருடங்களுக்கு முதல் இது மாதிரி ஒரு படம் வந்தது, இந்த 96 என்ற ஒரு படம். அங்கும் ஒரு அழகான காதலை அவர்கள் எடுத்து கூறினார்கள். ஆகவே பாரதிராஜா அந்த காலத்திலேயே இப்படி ஒரு சிந்தனையுடன் ஒரு அழகான காதலை வயது வித்தியாசம் இன்றி எந்த விதமான உடல் சுகபோகங்கள் அற்பால்பட்ட ஒரு காதலை, ஒரு வித தியாக காதலை அங்கு எங்களுக்கு எல்லோருக்கும் அதை வடிவாக அந்த முதல் மரியாதையிலே கூறினார்.
1: நாம் கோனேலியஸ் இந்த முதல் மரியாதை படத்திலே நமது பாரதி ராஜா நினைவாக அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலையும் அதிலே வருகின்ற சில காட்சிகளின் பதிவுகளையும் எடுத்து வரலாம் என்று நினைக்கின்றேன். என்ன நினைக்கின்றீர்கள்?
0: உண்மை, நீங்கள் கிடைச்சென்றா கட்டாயம் போடுங்க.
1: ஆமா, அதை எடுத்து வருவோம் இப்பொழுது.

0: மாமா ஆபீஸ்க்கு போயிருக்கு அதான் ஒண்ணு பாக்க வந்த இந்த பிள்ள
1: இது எதுக்கியா
0: சாப்பிடு நான்
1: வரேன்
2: தெரியாது
1: மாமா வந்துடுச்சு இப்போ
0: நான் வாரம் பிள்ள
3: வணக்கம் பெரிய நாட்டாளுமே என்ன விரிக்காம கக்கத்துல வச்சுக்கிட்டு போறீங்க கொடைய
1: இது என்ன பவுனா போட்டி பத்திரப்படுத்த போறீங்க
2: நீதான் இட விட்டு கொடை பிடிக்கணும் ஏடா ஒரு கொடைய வாய் கொடுத்திருந்தீங்க குட்டி பிடி கருத்து போயிருக்க மாட்டாள்
4: என்னடி சிரிப்பு வாடி இவ பெரிய சவப்பு கொடை இல்லாம கருத்துட்டான் இதுக்குத்தான் சந்தைக்க கூட்டு வரதில்ல மாத்திரம் ஒரு நாள் தானே சந்தை கூட்டு வந்தேன் இன்னைக்கு இதே இடம் கொடுத்தான்

0: அறப்படி தேவைப்பட்டு கண்ட பரிசல மல்லாக போட்டு அங்க என்ன பண்றவ ஒப்ப இல்லையா?
1: அப்ப ஏழமலுக்கு போயிருக்கு.
0: அதனாலதான் அவுத்து விட்ட கண்டுகுட்டி மாதிரி துள்ளி எடுத்துடுற. ஆமா, உங்க ஒப்ப உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்கான, அவருக்கு பயங்கரம் இல்லையா?
1: கள்ளிச்செடிக்கு காவல் எதுக்கு? என்னன்னா ஆடு மாட திங்க போது.
0: என்னங்க முழங்கைய விட்டுட்டு தொழாவி திறவ?
1: ஏன் நீங்களும் ஒரு கையை விட்டு தொழாவுங்களே?
0: நான் கைய விட்டன கெண்ட கெழுத்தி ஐர அம்புட்டி அள்ளி விடுவேன். ஆமா,
1: உன் வாய் சாமத்தியத்தான் சந்தையில பாத்தல. எங்க ஆத்துக்குள்ள இருங்க, உன் கை சாமத்தியத்தை பாத்துருவோம்.
0: ஆத்து மீன் குத்தாய் கிட்டுக்குள்ள குத்தகாரம் பார்த்தான்னா உன்னை பஞ்சாயத்துக்கு தள்ளிட்டு போயிடுவான். அப்புறம் நான் தான் உனக்காக வரணும்.
1: அஸ்கு மிஸ்கு, அவத்த தனத்துக்கு ஆயிரம் பேச்சு வேற. மீன் பிடிக்கிறதுக்கு கைராசி இல்லைன்னு சொல்லு.
0: எனக்கு கைராசி இல்லைன்னா உன் கண்ணை தோண்டி விடுவோம் சாக்குறது.
1: யோ, கண்ணை தோண்டது இருக்கட்டும், வேலை எடுத்துக்கொள்ள ஒரு கைப்பிடியா ஆஞ்சு ஆஞ்சிடும்.
0: அருவு கட்ட கழுத, என்ன ஓம்பு தான் என்கிட்ட கொடுக்கிறவா? ஏன் துண்டால பிடிப்போம் புளி?
1: பிடிக்கிறதுல ஆளுக்கு பாதி ராசி பார்ப்போம். மொத வீச்சு ஏன் வீச்சு?
0: நல்ல ராசி
1: இருக்கட்டும், இப்ப ஆ ராசி பார்ப்போம்.
0: இது அம்ம வீச்சு ராசி. சரி, இப்ப ஓ ராசி ஏ ராசி ஓ பங்கு ஏன் பங்கு நம்ம ரெண்டு பேருடைய ராசி பாப்போமா? போடு.
1: யாரு?
0: நான் தே.
1: வெளியே மழையா?
0: மழைதே. நீ எங்க இருக்க?
1: தாடா பாத்த, ஏன் மீன் குழம்பு வாசனை புடிச்சு வந்துட்டியோன்னு நினைச்ச. உட்காரியா?
0: ஓஹோ, சாப்பிடுறியா?
1: ஆமா, மணக்க மணக்க மீன் குழம்பு வச்சிருக்கேன். ஏழப்பட்ட வீடுன்னு எதுவும் பாக்காம ஒரு வாய் சாப்பிடியா?
0: மீன் குழம்பா? இந்த காலத்து செய்தி யார் ஒழுங்கா மீன் குழம்பு வைக்கிறாளுங்க? மீன் குழம்பு வைக்க சொன்னா கருவாட்டு குழம்பு வைக்கிறாளுங்க, கறி குழம்பு வைக்க சொன்னா உப்புக்கண்ட குழம்பு வைக்கிறாளுங்க. நான் அதெல்லாம் சாப்பிடறதெல்லாம்
1: விட்டுட்டேன். அட அட அட, தேல்ல விழுந்த பலாப்பழ மாதிரி எல்லாம் தித்திப்பா இருக்கு. கடல் மீனோட ஆத்து மீன் தான் ருசி. ஆனா இந்த இளவு கொட்டின முள்ளுதான்
0: வாய் மகளை அபக்கல பக்கத்து போட்டு முழுகிறேன். வாயத்திர முழுகு, முள்ளு உள்ள போயிடும்.
1: மீனோட பிறந்து மீனோட வளர்ந்து வைக்கு முள்ளு குத்துமையா? இப்ப கொஞ்சம் கைய வந்து பாரு எப்படி இருக்கு. எச்சு ஊர்ல அதுக்கு தான் அப்படி நடிச்சேன்.
0: மகரையில குத்துவேன், பதறி போயிட்டேன். நல்லா தான்
1: நடிக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதையா?
2: ஆங்கிலத்திலே சொல்வதென்று சொன்னால் அவர் ஒரு போல்ட் டைரக்டர். அதாவது தமிழ் சினிமாவிலே பல புதிய முனையிலே இந்த படங்களை எடுத்திருந்தவர். அப்படித்தானே?
3: உண்மைதான ஓமோம். இப்ப நான் இன்னும் ரெண்டு படங்களுக்கு முழிச்சல. அந்த வேதம் புது என்ற படம், அதுல சத்யராஜ் நடிச்சார். அதுல வந்து பிராமணருடைய ஆதிக்கத்தை அங்க சாடி நின்ற ஒரு படம் ஒன்று. ஆதிக்க சாதி சாதி பிரச்சனை, அந்த மேல் சாதி இரண்டு மேல் சாதி வர்க்கத்தினுடைய பிரச்சனையை அவர்களாலே மற்ற மக்கள் பட்ட பிரச்சனைகளை துணிவாக மக்கள் மத்தியிலே அந்த காலத்திலேயே அவர் அதை எடுத்து கூறி நின்றார். அது தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, பல மாவட்டங்களிலும் இந்தியாவின் பல இடங்களிலும் அது ஒரு பெரிய ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியிலே கொடுத்தது என்று கூறுகின்றார்கள். மற்றது கிழக்கு சீமையிலே அந்த அண்ணன் தங்கை பாசம் நெப்போலியனை வைத்து எடுத்த படம், அண்ணன் நெப்போலியனும் ராதியாவும் நடித்த படம், அண்ணன் தங்கை பாசத்தை சுட்டி காட்டிய படம். இப்படி அவரது ஒவ்வொரு படங்களும் ஏதோ ஒரு செய்தியை, அதுவும் கிராமப்புறங்களிலே நடக்கின்ற பிரச்சனைகளை மையமாக கண்டு ஒரு செய்தியை. சில படங்களிலே அவர் அதுக்கு விடை கொடுக்க மாட்டார், அது மக்களே அதுக்கு விடை தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் தன்வார் அப்படி முடிப்பார். சில படங்களுக்கு விடையை கொடுப்பார். அப்படித்தான் இருந்தது.
2: மற்றது கொர்னேலியஸ் அவர் பாரதராஜா அவர்கள் புதிய படங்களை அறிமுகப்படுத்திய பொழுது அத்துடன் பல புதிய நடிகர்கள் நடிகைகளையும் அறிமுகப்படுத்தியிருந்தார். அந்த வரிசையிலே தற்பொழுதும் நடிகர்களாக பலர் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: உண்மைதான, புதிய நடிகர்களை மட்டுமல்ல புதிய இயக்குநர்களை கூட அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவர் அலைகுல நிலையம் உங்களுக்கு நான் முதல் கூறியதுல கார்த்திக் ராதா, மற்றது மண் வாசனையில ரேவதி, மற்றது கிழக்கே போயில் ரயில் ராதிகா, விஜயலட்சுமி, பாக்கியராஜ், பாண்டியன், மண் வாசனையிலே ரேவதியோட நடிச்ச பாண்டியன், ஜனகராஜ் அந்த கொமெடி அந்த நடிகர் ஜனகராஜ், மற்றது வடிவுக்கரசி, சந்திரசேகரர், நெப்போலியன், ரேட்டா, ரஞ்சனி போன்ற நடிகர்களை அவர் தனது படங்களிலே நடிக்க வைத்து உருவாக்கி இருந்தார். அந்த அதிகமா அந்த பெண்கள் எல்லாருக்கும் அந்த ஆர் ராதா, ரேவதி, ராதிகா, ரேகா, ரஞ்சனி, அந்த ஆறுல தான் அவர் அந்த பெயர்களை அவருக்கு வச்சிருந்தார். மற்றது அவரால் உருவாக்கப்பட்ட இயக்குநர்கள் என்று பார்க்கும் பொழுது பாக்கியராஜ், மற்றது ஒரு ஃபேமஸ் டைரக்டர், மற்றது மணிவண்ணன், மனுபாலா, பொன்வண்ணன், சீமான், சித்ரா லட்சுமணன், வீணா மணிமகளை, மற்றது மனோஜ்குமார், மனோஜ்குமார் அண்டா அவருடைய மகன், அவருடைய மகனும் பிந்து ஒரு படம் எடுத்த பொழுது தப்பனி அதில் நடிக்க வைத்தார். மற்றது பாரதி ராஜா வந்து ஒரு அகாடமி வச்சிருந்தார், அதாவது பாரதி ராஜ் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சினிமா, அதை அவர் நடத்தி வந்தார். அதிலே புதிய இயக்குநர்களை பயிற்சிப்பதற்கும் புதிய நடிகர்களை பயிற்சிப்பதற்கும் அதை நடத்தி வந்தார். பாரதிராஜ் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சினிமா.
2: சரி, அடுத்ததாக இவருக்கு பல விருதுகள் கிடைத்திருந்ததை நினைக்கின்றேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன்.
3: அவருக்கு மட்டுமில்ல, அவரது படங்களுக்கு பல விருதுகள் கிடைத்தன. அவருக்கு தேசிய விருது 6 படங்களில் கிடைத்தன. ஒரு தெலுங்கு படம், மற்றது முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, அந்தி மந்தாரை, காதல் பூக்கள், இவை இந்த 6 படங்களுக்கும் தேசிய விருது. 1994 அவரது முதல் தேசிய விருதை பெற்ற பொழுது அவர் டெல்லிக்கு போகின்ற பொழுது ஒரு தூரையும் கூட்டி செல்லவில்லை, தன்னுடைய அம்மாவை மட்டும் கூட்டி சென்றார். மற்றது அவருக்கு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அவார்ட் கிடைச்சது 2001 காதல் பூக்கள் என்ற படத்துக்கு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அவார்ட் கிடைச்சது, அதாவது அவர் அதுக்கு திரைக்கதை வசனம் எழுதினவர். மற்றது தமிழக அரசின் சிறந்த இயக்குனர் விருது கிடைத்த சில படங்களுக்கு 16 வயதினிலே, புதிய வார்ப்புகள், அலைகுலோய்வதில்லை, கருத்தம்மா, ஈரநிலம். மற்றது பிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் அண்டி இருக்கின்றது அங்க, சிவப்பு ரோஜாக்கள், வேதம் புதிது, கருத்தம்மா போன்ற 3 படங்களுக்கு பிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் கிடைச்சது. பெஸ்ட் சப்போர்டிங் ஆக்டர் என்று அவர் பெஸ்ட் சப்போர்டிங் ஆக்டர் படம் என்று சொல்லி 2011 அவர் நடித்த பாண்டிய நாடு என்ற படத்து கிடைத்தது. மற்றது அவருக்கு 2004 செந்தல் கவர்மெண்ட் அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தது. இப்படி பல பட்டங்களை அவர் பெற்றிருக்கின்றார், அவரது படங்களும் நிறைய பட்டங்கள் பெற்றிருக்கின்றன.
2: சரி சரி சரி, இப்பொழுது நீங்கள் அவர் நடித்த ஒரு படத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், பாண்டிய நாடு என்று சொல்லி. பிறகு பிற்காலத்திலே அவர் ஒரு நடிகராகவும் முக்கியமாக ஒரு வயது முதிர்ந்தவராக பல திரைப்படங்களிலே தோன்றியிருந்தார், அப்படித்தானே?
3: உண்மைதான். தனது மகன் இயக்கின ஒரு படத்திலும் அவர் நடித்திருந்தார், மகனே தகப்பினை இயக்கின, அதிலே அவர் சந்தோஷமாக நடித்து காட்டியிருந்தார், ஒரு சிறந்த நடிகர்.
2: மற்றது கொர்னேலியஸ், அவருடைய அரசியல் ஈடுபாடுகளும் எவ்வாறாக இருந்தது?
3: அரசியல் ஈடுபாடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் இப்பொழுது இலங்கை தமிழ் மக்களுடைய பிரச்சனை மேலே ஒரு பெரிய பங்கு இருக்கின்றது. அவர் இறுதிவரை தமிழீழத்துக்கு ஆதரவாக செயல்பட்டவர், தமிழீழம் கட்டாயம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று செயல்பட்டவர், தலைவர் பிரபாரின் மேல் நம்பிக்கை கொண்டவர். அவர் அதனால் அவர் சீமானுடைய அந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிறார். இருந்தபடியினால் அவர் சீமானுடைய கூட்டங்கள் எல்லாத்திலும் பேசுவார், பேசுகின்ற பொழுது எமது பிரச்சனையை எடுத்து கூறுவார். சீமானுடைய கூட்டத்தில பேசுவதென்றால் அங்கு கட்டாயம் புலிகளுடைய கொடி இருக்கும் தானே, ஆகவே அந்த கொடிக்கு முன்னால் நின்று கூறுவார். அவர் ஒரு தனது இதில் தனது கூட்டத்தில் அந்த கூட்டம் ஒன்றில் பேசியிருந்தார், அங்கு அந்த இலங்கை தமிழ் மக்களுடைய அந்த தியாகத்துக்கு ஆதரவாக இங்கு இருக்கின்ற தென்னிந்தியாவில இருக்கின்ற முழு தமிழ் மக்களும் முழு அரசியல்வாதிகளும் ஒன்றாக இருந்து நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்திருந்தால் எப்போவோ அவர்கள் தங்களது தமிழத்தை பெற்றிருப்பார்கள் என்று சொல்லி அவர் அந்த கூட்டத்திலே கூறியிருந்தார்.
4: பிரபாகரனுக்கு பின்னால் தான் தமிழன் என்ற ஒரு இனம் வலிமையான இனம் என்று உலகத்துக்கு சொல்றது பிரபாகரனுக்கு அப்புறம் தான். அதாவது ஈழத்தின்பால் ஈரமுள்ளவன் மட்டும்தான் ஈரத்தில் நனைந்து வந்திருக்கிறார். இந்த ஈரம் தமிழக மக்களுக்கு அன்று இருந்திருந்தால் ஈழம் எப்போதோ விழுந்திருக்கும். நான் ஒரு நல்ல கலைஞன், கலைஞனாக நான் லாரி ஏறி இந்த ஊர் வந்திருக்கேன். போகும்போது எப்படி போவேன்னு தெரியாது, அது எப்படி போனாலும் நல்ல கலைஞனாக திரும்பி போவேன்னு சொன்னேன். இளம் 87 இது வந்து ஸ்டோரி போர்டுன்னு சொல்லுவோம் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றா குறைஞ்சிடும் அவங்க கொஞ்சம் சினிமா நாலேஜ் இருக்கிறதுனால அதை படிக்கும் போது அந்த வரலாறு அப்படி பதிஞ்சு போயிடும் சின்ன பிள்ளைகளுக்கு படம் பார்த்து கதை சொல்றது மாதிரி இது உனக்கு ஈழம் புரியுதோ இல்லையோ இந்த விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு புரிகிறதோ இல்லையோ இதை பற்றியே பார்த்துட்டு புரிஞ்சிடும் திரைக்கு இருந்திருக்குமே ஆனால் இன்னொரு குற்றப்பத்திரிகையாக இருக்கணும் நான் கண் கூடாக பார்த்து இந்த மண்ணுக்கான சரித்திரகால புருஷனை நான் ஈழம் மண்ணில் பிரபாகரன் இந்த மண்ணுக்கான சரித்திரகால புருஷனை நான் ஈழம் மண்ணில் பிரபாகரன் அந்த பெண்கள் போராளிகள் அவருடைய இருந்திருக்கு மூணு நாள் கிளாஸ் எடுத்தேன் இப்படி இருக்க ஒல்லி குச்சியா அது சரியாக இருக்க இதுகளான போராளி ஆனால் இந்த வே அவங்க அவங்களுடைய அந்த இதை களத்தில் பணியாற்றக்கூடிய விஷயங்களை கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஷாக் ஆகிடும் ஒரு பெரிய நிர்வாகம் நடத்தினார் எல்லா மந்திரி சபையும் உண்டு இது வந்து விளையாட்டுத்துறை சுகாதாரத்துறை காவல்துறை வச்சிருந்தார் நோட்டு மட்டும் அடிக்கல கேட்கலாம்
3: அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த கூட்டங்களிலே கூறுவார் வெளிநாடுகளிலே இந்த பிரச்சனைகளிலே சென்றிருக்கிற அந்த இலங்கை தமிழர்கள்லாம் இப்பொழுது எமது தமிழை எமது தமிழர்களின் வரலாற்றை எமது தமிழ் மக்களின் வீரத்தை எல்லா இடமும் கொண்டு சென்று வேரூன்றி இருக்கின்றார்கள் இது ஒரு பெரிய வளர்ச்சி என்று அவர் கூறியிருக்கின்றார் மற்றது இன்னொன்று அவர் கூறுவார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வந்து அவரது அவரனால்தான் தமிழ் மக்களுடைய தமிழர்களுடைய வரலாறும் தமிழர்களுடைய வீரமும் தமிழர்களுடைய நாகரிகமும் உலகம் உலக பரவப்பட்டிருக்கின்றது என்றும் அவர் பல கூட்டங்களிலே கூறியிருக்கின்றார் மற்றது அவர் வந்து ஒரு காலத்திலே அவர் அங்கு வன்னிக்கு சென்றார் வன்னிக்கு சென்று அங்கு ஒரு கிழமை அங்கு தங்கியிருந்தார் தங்கியிருந்த பொழுது அங்கு அவர் பொட்டம்மான் தமிழ்ச்செல்வன் சூசை தலைவர் பிரபாகரன் அவர்களுடன் ஒரு நாள் முழுவதும் இருந்து கதைத்தார் முழுமையாக கலைகளை பற்றியும் நாடகங்களை பற்றியும் படங்களை பற்றியும் அவர்கள் கதைத்திருந்தார்கள் அப்பொழுது தலைவர் அவர்கள் இவரிடம் எமது இலங்கை தமிழ் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாகவும் தமிழ் போராளிகள் அவருடைய தியாகங்கள் சம்பந்தமாகவும் ஒரு படம் எடுக்கும்படி அவரை கேட்டிருக்கின்றார் அப்படி படம் எடுக்கும் போது தன்னுடைய பிள்ளைகளையும் கூட்டி சென்று இங்கிருக்கிற சில கலைஞர்களையும் கூட்டி சென்று அந்த படத்திலே நடிக்க வையுங்கள் என்று அவர் கேட்டிருந்தார் அதற்கு பாரதி ராஜா அந்த நாட்களிலே தான் சரியான பிஸியா இருக்கிறபடியால் அவர் ஒரு ஒரு ஆளுடைய பெயரை அவர் கூறினார் அதாவது சீமானுடைய பெயரை கூறி சீமான வச்சு இதை செய்யுங்க என்று கூறிய பொழுது அப்பொழுது ராஜா இந்த ஒரு கூட்டத்தில் கூறினார் அப்பொழுது தலைவர் சொன்னாராம் சீமான் என்றால் சீமான் என்றது அந்த நேரம் தலைவருக்கு தெரியாது போல இருக்கின்றது என்று சீமானை பற்றி தான் விளங்கப்படுத்தியதாகவும் இருந்தாலும் அவர் தன்னைத்தான் கட்டாயம் இந்த இலங்கை மக்களுடைய பிரச்சனை சொன்னால் ஒரு படம் எடுக்கும்படி கேட்டதாக கூறியிருந்தார் ஆனால் அவர் கூறியிருந்தார் பரதிராஜா தலைவருக்கு கூறியிருந்தார் தனது இரு பிள்ளைகளுடைய திருமணம் முடிந்த பிறகு கல்யாணம் முடிந்த பிறகு நான் உங்களுக்கு இந்த படத்தை கட்டாயம் எடுத்து தருகிறேன் என்று கூறியிருந்தார் ஆனால் அதுறுதி வரை அவரால் அந்த படங்கள் எடுக்க முடியவில்லை அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கு இருந்த காலத்திலே அங்கு இருக்கின்ற கலைஞர்கள் அதாவது தமிழீழ விடுதலை புலிகளிலே அவர்களுக்கு ஒரு கலை பிரிவு இருந்தானே அந்த கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்தது மட்டுமில்லாமல் அவர்களுடன் இருந்து கலந்துரையாடி தனது பல புத்திமதிகளை கலை சம்பந்தமாக சில விஷயங்களை அவருக்கும் கூறியிருக்கின்றார் அவருக்கு முன்பு நான் கூறியிருந்தேன் 2004 அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுக்கப்பட்டது 2008 எமது நாட்டிலே இந்த படிப்படியாக பல மக்கள் கொல்லப்பட்டு எமது பிரதேசங்கள் எல்லாம் கைப்பற்றி கொண்டு போகின்ற பொழுது அவர் வந்து இங்கே சீமானுடைய ஒரு கூட்டத்திலே பேசி கொண்டிருந்த பொழுது அவர் அங்கு அந்த பத்மஸ்ரீ பட்டத்தை அங்கு மேடையிலேயே அதை தூக்கி எறிந்து இலங்கை தமிழ் மக்களை காப்பாற்றாமல் மௌனமா இருக்கின்ற இந்திய அரசாங்கம் தந்த இந்த பத்மஸ்ரீ பட்டம் எனக்கு தேவையில்லை என்று அங்கு மேடையிலே அதை தூக்கி எறிந்தார் அதை தான் திரும்பி அனுப்பி விடுவேன் என்று சொல்லி அதை திரும்பியும் அனுப்பினார் மற்றது வந்து இவர் வந்து அப்பொழுது அங்கு இலங்கையிலே அவர் இருக்கின்ற பொழுது அங்க வந்து ஒரு முறை அவர் இருந்த பொழுது இந்த மாவீர தினம் நடந்தது அந்த மாவீர தினத்திலே இவர் அங்கு பங்கு பற்றினதும் அவர் இங்கு திரும்பி வந்த பொழுது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது என்று சொன்னால் இந்தியாவிலே வந்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்துடைய ஒரு கூட்டத்திலே மாவீரர் கூட்டத்திலே போய் பகிரங்கமாக அவர் பங்கு பற்றி ஓட்டு வந்தவர் என்று அவருக்கு பல பிரச்சனைகள் அவர் எதிர்நோக்க வேண்டி இருந்தது தமிழ்நாட்டிலே. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் எப்பொழுதும் இந்த காவேரி தண்ணீர் பிரச்சனை இருந்து இருக்குந்தானே. ஆகவே அந்த நடிகர் சங்கத்தை வச்சு கர்நாடக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் என்று செய்தார். அப்பொழுது ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா அந்த போராட்டத்தை செய்யணும் என்று சொன்ன பொழுது ஜெயலலிதாவுக்கு சார்பாக சரத்குமாரும் ராதிகாவும் நின்றார்கள். அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. சரத்குமாரும் ராதிகாவும் பாரதி ராஜாவுடைய அந்த காலகட்டத்திலே இது சம்பந்தமாக பிரச்சனை பட்டார்கள். ஆகவே அவர் வந்து இந்தியாவிலே பிறந்தாலும் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருந்தாலும் இந்த இலங்கை தமிழ் மக்களுடைய வடிவுக்காக இலங்கை தமிழ் மக்கள் ஈழம் பெற வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையிலே இறுதி வரை உறுதியாக இருந்த ஒரு ஒரு உன்னதமான ஒரு கலைஞனவர்.
2: நன்றி கோணேலியஸ், அருமையான தகவல். இந்த வேளையிலே அவர் முன்பு குறிப்பிட்டிருந்தோம் அவர் படங்களிலேயும் பிற்காலத்திலே நடித்திருந்தார் என்று. அந்த விதத்திலே அவர் நடித்த திரைப்படங்களிலே உங்களுக்கு பிடித்த காட்சிகள், உங்கள் மனதிலே எழுகின்ற காட்சிகள் ஏதாவது இருக்கின்றதா?
3: ஓ, நிச்சயமா. உடனடியாக ஞாபகத்துக்கு வருவது தாவணி கனவுகள் என்ற படம். இது பாக்கியராஜாவால் இயக்கப்பட்ட படம். இதுலேயும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் சிவாஜி கணேசனும் நடிக்கிறார். இந்த படத்திலே பாரதி ராஜாவும் நடிக்கிறார். பாரதி ராஜா இந்த படத்திலே ஒரு டைரக்டரா நடிக்கிறார். பாக்கியராஜா அதுல நடிகனாக நடிக்கிறார் அந்த படத்திலே. ஆகவே அதிலே அவர் நடித்த சில இடத்தை வசனங்களை நீங்கள் போட்டிருந்தால் நல்லா இருக்கும்.
2: நிச்சயமாக. தாவணி கனவு திரைப்படத்திலே அவர் நடித்த ஒரு பகுதியை எடுத்து வரலாம் என்று இருக்கின்றேன்.
5: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன்.
6: கடனை திருப்பி கொடுக்க முடியாத காரணத்தாலே நம்ம அப்பா தூக்குறது உங்களால். அப்படிப்பட்டவருக்கு மகளா பிறந்தடி, இப்படி ஒரு காரியத்தை செய்ய எப்படி அம்மா மனசு வந்தது? எப்படி மனசு வந்தது?
7: சித்ரா, அந்த ரைட்டர் கூப்பிடு
6: சார், போங்க
7: சார். அம்மா பேசும்போதும் அப்பா பத்தி பேசுறான், மானத்தை பத்தி பேசுறான். பையன் பேசும்போதும் அப்பா பத்தி பேசுறான், மானத்தை பத்தி பேசுறான். ரிப்பிட்டேஷனா இருக்கு. பையன் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் எமோஷனலா இருந்தா பெட்டர்னு நினைக்கிறேன்.
6: வசனம் சரியில்லை, நான் நினைச்சேன் கரெக்டா டைரக்டா அதையே சொல்லிட்டாரு.
8: யோ, நீ அனாவசியமா யாருக்கிட்டயாவது வாய் பேசி வாங்கி கிடைக்க போற? வா, சோறு தின்னு.
6: எப்ப பாரு, சோறு சோறுண்டு. அடுத்து என்ன டைலாக் எழுத போறோம்? நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கவனிப்பட்ட சாமி.
7: நீ கீ சொல்ல வேணாமா? அண்ணன் கேரக்டர் மட்டும் டைலாக் சொல்ல பாப்போம்.
8: எமோஷன், எமோஷன்.
7: செல்வி, கல்யாணம் ஆகாத பொண்ணு அது என்ன சார் மடிகிடின்னு டைலாக்?
8: மாடல் ஃப்ரெண்டு.
7: என்ன மாடல்? யூ நோ த சிச்சுவேஷன். அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா, கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் அண்ணன். அந்த செய்தியை சொல்லும் போது அவன் கர்ப்பம்னு சொன்னா அவனுக்கு என்ன ஷாக் வரணும்? உள்ள இருந்து நாலு வார்த்தனால ஜீவனோட வரணும் சார். அவன் ஏதோ சொல்லியிருக்கான், அதுக்கு அவன் விக்கி விக்கி அழுகிறான். அது அந்த இடத்துல சம்திங் வித்தியாசமா எதிர்பார்க்கிறேன்
8: சார். சரி,
3: இதுல வந்து அந்த சிவாஜி கணேசன் என்று சொல்லப்படுறது ஒன்று நவம்பர் என்பது அவர் சிவாஜி கணேசன் மேல் பெரிய பட்டு கொண்டவர். அவரை வச்சு ஏதாவது ஒரு படம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கன ஆழமா அவருக்கு பின்னால முன்னால தெரிஞ்சுதான் இந்த முதல் மரியாதை என்று படம் வைத்தவர். அந்த ஏன் அதை முதல் மரியாதை என்று அவர் வைத்ததற்கு அவர் விளக்கம் கொடுத்திருந்தார் அந்த படம் வந்த பொழுது. அதாவது தென்னிந்தியாவிலே ஒரு சிறந்த நடிகன் சிவாஜி, நடிகர்களிலே அவருக்கு தான் நாங்கள் எல்லோரும் முதல் மரியாதை கொடுக்க வேண்டும். ஆகவே அதனால தான் இந்த படத்துக்கு முதல் மரியாதை என்று பெயர் வைத்தான் என்று சொல்லி அவர் கூறியிருந்தார்.
2: மற்றது கோணேலியஸ், அவருடைய வாழ்க்கையிலே பல இடர்கள் ஏற்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது பல குடும்ப பிரச்சனைகளுடன் தான் அவர் மரணித்ததாகவும் அதனுடைய பின்புறங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன்.
3: உண்மைதான், உங்களுக்கு தெரியும் போன வருடம் அவரது மகன் திடீரென காலமானார். அந்த மரணத்தை தொடர்ந்து அவரால் திரும்பவும் அதை மீள வரவில்லை. அவர் அதற்கு பிறகுதான் நோய்வாய்ப்பாட்டு படுக்கையாக போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அவர்களது குடும்பங்களிலே பல பிரச்சனைகள் இருந்தது. சொத்து பிரச்சனை சம்பந்தமாக அவர்களுக்குள்ளே பிரச்சனை இருந்தது. மகன் சாவதற்கு முதல் ஒன்றரை வருடத்துக்கு மேலாக மகனுடன் அவர் கதைப்பதில்லை. இந்த சொத்து பிரிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையால மகன் சாகிற அன்று மாலை தான் இந்த சொத்து சம்பந்தமாக அந்த உறுதியில் எழுதுவதற்கான நேரம் எல்லாம் ஒதுக்கப்பட்டு காத்து கொண்டிருந்தார். ஆனால் அன்று காலையே மகன் வந்து மாரடைப்பால் இறந்து விட்டார். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியுமா, 1984 இவருக்கு ஒரு ஹார்ட் பிரச்சனை இருந்தது, ஒரு சிறிய ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்தது. அதுக்கு தொடர்ந்து பல மருந்துகளை எடுக்க வேண்டும் அவர். ஆனால் அவர் மகன் இறந்த பிறகு இந்த மருந்துகளை எடுப்பதை நிறுத்திவிட்டார். அதனால் அதாவது மகனுடைய இறப்புடை தன்னால் தான் மகன் இறந்தார் என்ற அந்த ஒரு குற்ற உணர்வு அவருக்கு இறுதி வேற இருந்தது. இதனால் தான் அவர் தொடர்ச்சியாக படுக்கையில இருந்தார். அது மட்டுமல்லாமல் அவர் இறந்த பொழுது அவருடைய உறவினர்கள் ஒருவரும் அவருக்கு பக்கத்தில் இருக்கவில்லை. அவர் பல பல வருடங்களாக அவர் மனைவியுடன் இல்லை, அவர் பிரிந்துதான் வாழ்கின்றார். மனைவி வந்து தேனி மாவட்டத்தில் எங்கே ஒரு கிராமப்புறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரது மகள் வந்து மலேசியாவில் குடும்பத்துடன் இருக்கின்றார். மருமகள் வந்து அவ கேரளாவில் தனது இரண்டு பிள்ளைகளோடும் இருக்கின்றார். ஆகவே அவர் கடைசியாக இப்படி சுயநமித்த பொழுது கொஞ்ச நாட்கள் அவரை ஆஸ்பத்திரியில் வைத்து பார்த்தார்கள். பின்பு வந்து அவர் சென்னையிலே இருக்கிற நீலாங்கரை என்ற இடத்திலே சென்னையிலே அவர்களுக்கு ஒரு வீடு இருக்கின்றது. அந்த வீட்டில் வைத்து தான் பார்த்தார்கள். அதாவது மகள் வந்து அவருக்கு என்று சொல்லி ஒரு வைத்தியரையும் ஒரு 24 மடத்தியாளையும் அவரோடு இருக்கக்கூடியதாக நர்ஸ்மாரையும் ஒழுங்கு செய்துதான் அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருடன் அவரால் நடிகர்கள் டைரக்டர்ஸ் இவர்கள்தான் அவரை அடிக்கடி போய் பார்த்து சந்தித்து வந்தார்கள். ஆனால் கூட நிற்க வேண்டிய எந்த உறவும் கடைசி வரை அவருடன் இருக்கவில்லை. அவர் ஒரு நாள் காலை நித்திரையில் தானே அவர் மரணமானார். ஆகவே அவர்களுடைய உலக ஒரு பெரிய இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்படுகின்ற எல்லாரும் அழைக்கப்படுகின்ற ஒரு பெரிய ஒரு இயக்குனர் அவர்கள் அவரது கடைசி காலத்தில் நோய்பட்டதும் இல்லாமல் மன ரீதியாக பல கஷ்டங்களை அனுபவித்து இவரும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இழந்தது. அன்றைக்கு அந்த மரண வீட்டிலும் கூட சில சில பிரச்சனைகள் அங்கு நடந்தது. அவரது மருமகளுக்கு மருமகள் என்று சொன்னால் அவரது மகனுடைய மனைவியை மனோஜின் மனைவிக்கும் மனைவியும் பேத்தியும் அங்கு வந்த பொழுது பாரதிராஜாவின் மகளால் சில பிரச்சனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு தள்ளப்பட்ட பொழுது ராதிகா தான் அங்கு சென்று அவர்களை ஒற்றுமைப்படுத்தி இறுதி வரை சமாளித்தார்கள். ஆகவே கடைசி நேரத்திலே அவரது வாழ்க்கை ஒரு கவலையான வாழ்க்கையைத்தான் முடிந்தது.
2: நன்றி கோர்னேலியஸ். அதாவது மிகவும் அருமையாக இந்த அவரை பற்றி அறிந்து பயனுள்ள தகவலை தந்திருந்தீர்கள். அவர் இறக்கும் பொழுது அவருக்கு எத்தனை வயது என்று நினைக்கின்றீர்கள்? 84 யாரும் இருக்க மாட்டார்கள் நினைக்கிறேன். தமிழ் மக்களை பொறுத்த அளவிலே என்ற அவருடைய திரைப்படங்கள் அத்தனையும் ஒரு வித்தியாசமான ஒரு புரட்சிகரமான படங்களாகத்தான் இருந்தன. அப்படித்தானே
3: தமிழ் மக்கள் மத்தியும் இல்ல ஹிந்தி படங்கள் எடுத்திருக்கிறார், தெலுங்கு படம் எடுத்திருக்கிறார். ஆகவே இந்தியா முழுவதும் அவருடைய டைரக்ஷன் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய இதை. ஆகவே உலகத்தில் வாழ்கிற அத்தனை தமிழ் மக்களும் இந்திய மக்களும் எல்லாரும் அறிந்த ஒரு ஒரு அதாவது தமிழ் சினிமாவிலே ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கினவரானே. ஆகவே அவர் ஒரு தமிழ் சினிமாவிலே இப்ப பாலச்சந்திரருக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு ஒரு இயக்குனர் அவர். ஆகவே அவர் எல்லாராலும் மறக்க முடியாத ஒரு மனிதன்.
2: நன்றி நன்றி கொர்னேலியஸ். இயக்குனர் பாரதிராஜாவின் தகவல்களை திரட்டி நேயர்களுடன் பயந்து கொண்டமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
3: நன்றி வில்லியம். நன்றி நேயர்களே. வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்.